மண்ணு தோழி திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் கல்பனா ராகவேந்திரா மற்றும் உன்னிமேனின் படையோர் இனிமையான பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் அதிகாலை 5:36 மீந்த வழி கொழும்பு 15 வந்து தரிசன குணசேகர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கோஷ்டாந்தி கிருஷ்ண காந்தி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று நல்ல பல சுபகாரி இடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோட ஹெடன் கேம் முடிந்த சொந்த தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை சுமோதரை வகத்தோடத்துல சின்ன மகாதேவ நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். காலையில் கோரிய நச்சந்திரன் அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி மகாதேவன். இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய விடியல் நலமுடன் அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தலகானந்த சண்முகநாதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஜெகதீசன் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை பொழுது வணக்க மஸ்கலிய கங்கை வித்தை சேர்ந்து டிஷான் டிலான் சஜீவன் கமிஷ்கா லுக்ஷனா சச்சுன் ரித்திக் தனு ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு லோகநாதன் வந்திருக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பண்டகவழிந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு லதா கிஷாந்தன் ரோஷன் சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கிண்ணியா மஃபூத் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். வட்டவாளையிலிருந்து மனைவி ஜெயா மற்றும் மகன்மார்களான மதுஷான் தருண் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா பலாங்குடல் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்துடன் வளமை புலவே நிகழ்ச்சியோடு இருந்திருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மஸ்கனியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக செந்தூர் பத்தனையூர்லிருந்து வீரைய திருச்சிரமம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஜனாதனி நர்த்தனா நர்மதா நர்னேஷ் மற்றும் கபிஷ்ணயன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பெரிய நிலாவில் இருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. 6:30 இதய தினம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அருசெல்வி பிரசன்னா பிரணீத் மற்றும் திலக்ஷி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அக்கறை பற்று பொப்பிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தையா திருச்செந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. முருகேசன் சோழிச்சேரி தென்காசியில் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சேலத்திலிருந்து எடப்பாடி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை கிரான் வந்திருக்கிறாங்க. ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு

இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஜோடி திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு அப்படி நாங்கள் நிகழ்ச்சி ஓடிந்திருக்கின்றோம். காலை புல்தின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 50 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சியோடு பன்குடாவில் இருந்து அழகு சிறம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதே போல இனிமையான வணக்கங்களோடு மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இயக்கித்து வாழ்த்துக்கின்ற பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல முல்லைத்தீவுலேருந்து உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மக்கள் அகஸ்டிக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. எடியந்தோடியிலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை வத்தரிலிருந்து ஐயக்கணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. குணசீலன் ஈடன் சீம்குமார் பாதுகே சின்னத்தம்பி வெளிமட செல்வராம் கிருஷ்ணபக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இந்த கூட பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. சாமிமலை சிங்காரவத்தியை சேர்ந்த பரமானந்தன் விஜயகுமாரி தம்பதியுடைய செல்வ புதல்வன் கிருஷாந்த் சான் இன்று தன்னுடைய அகவி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக நிஷாந்தன், ஜெகதீஸ்வரன், விதுர்ஷன், டி கே தினேஷ், சசிகரன், சசிகலா தேவி, சண்முகநாதன் குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசதமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். வட்டவளையிலிருந்து தேகல ஜெயந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல். ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது மஜா திரைப்படத்துக்காக.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினைப்படுத்துங்கள் 0112 775 0013. அதே போல 0112 775 111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் நான் மகா நல்ல திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருப்போம்.

0: வசந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2000

0: ஆறு மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:34 மணி வரை. யமகண்டம் காலை 7:34 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் சோதனை, கடகம் இன்பம், சிம்மம் அச்சம், கன்னி பரிசு, துலாம் தேர்ச்சி, விருச்சிகம் நிம்மதி, தனுசு நிறைவு, மகரம் ஏமாற்றம், கும்பம் மேன்மை, மீனம் வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் சோதனை, கடகம் இன்பம், சிம்மம் அச்சம், கன்னி பரிசு, துலாம் தேர்ச்சி, விருச்சிகம் நிம்மதி, தனுசு நிறைவு, மகரம் ஏமாற்றம், கும்பம் மேன்மை, மீனம் வெற்றி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் மனைவி மல்லிகாவி நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்காங்க. இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடத்தெருவம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ரவி. இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு முத்துகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். திஸ் மகாரந்த கீதா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வ சிறந்த சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை யாரும் சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கணவர் ஜெயந்தன்காகவும் மகன் விரோன்காகவும் பாடல் விரும்பி கேட்டு தேகில் இருந்து அபி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ரிஷ்வான் முகமது வந்திருக்கிறாங்க. எழுந்து கூட பேர் விழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குறிஞ்சக்கிணந்த அசோதனம் இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு யாவருக்கும் அடுத்தமும் ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவரையும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா தொடர்பான விசேட நேரலையூடாக உங்களுக்கு தரிசனத்தை தருவதற்காகவும் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை வழங்குவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் 2026 செப்டம்பர் மாதம் 9 திகதி புதன்கிழமை காலை பொழுதாக இருக்கின்றது. இந்த புத்தம் புதிய காலை பொழுதில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழாவானது இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாக இருக்கின்றது. முருகப்பெருமான் 25 நாட்களாக தேர் திருவிழா மகோற்சவத்தில் இன்றைய தினம் இறுதி நாளாக இருக்கிறது. இன்றைய தினம் தேர் திருவிழாவின் மூலமாக முருகப்பெருமான் தேரில் ஏறி ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு அற்புத நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதே போல இலங்கை மாத்திரமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நல்லூர் சன்னதியில் ஒன்று கூடி கந்தபெருமானின் அருளையும் அருட்கடாட்சத்தையும் தரிசனத்தையும் பெறுவதற்காக இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான தருணத்தில் வசந்தம் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் வீட்டிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமானின் தரிசனத்தை நேரடியாக வழங்குவதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். நேரலை வாயிலாக அங்கு இடம்பெறக்கூடிய அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு காண்பிப்பதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த நேரலை மற்றும் சிறப்பு கலந்துரையாடலுக்காக ஒரு முக்கியமான பிரமுகரை நாங்கள் கலையகம் நோக்கி அழைத்து வந்திருக்கின்றோம். இலங்கை பிராமண சங்க பொதுச் செயலாளரும் சனாதன தர்மபீட செயலாளரும் கதிர்காம கந்தன் அறக்கட்டளை அறங்காவலருமான மணி சிவராம கிருஷ்ண ஐயர் மகேஸ்வர குருக்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: மற்றும் ஒரு இனிமையான காலை பொழுதில் நாங்கள் நேற்றைய தினம் சப்பர திருவிழா பற்றியும் ஐயாவோடு இணைந்து பல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இன்றைய தினத்திலும் தேர் திருவிழா தொடர்பான விசேட ஒளிபரப்பு எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியில் இடம்பெற இருக்கிறது. அது குறித்தான பல முக்கியமான சிறப்பான அம்சங்களை தெளிவாக வழங்குவதற்கு ஐயா எங்களோடு தயாராக இருக்கின்றார்.
1: நல்லதம்மா. இன்றைக்கு நாங்கள் காலையிலேயே முருகப்பெருமானுடைய அருட்பெருமைகளை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக கூடியிருக்கின்றோம். அவனின்று ஓர் அணுவும் அசையாது என்பதற்கிணங்க முருகப்பெருமான் கலியுக வரதனாக நல்ல நல்லூரிலே இன்று சண்முக கோலத்திலே தேரிலே பவனி வர இருக்கின்ற இந்த நல்லூருக்கும் சிதம்பரத்துக்கும் நிறைய தொடர்பு இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றது. சிவனுடைய அம்சமாக முருகப்பெருமான் இருக்கின்றார். படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் என்ற 5 திருக்கூத்துகளையும் நிகழ்த்தி கொண்டு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய 6வது முகத்தை முருகனுக்கு வழங்கி அதை நல்லூரிலே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்கு பணித்ததாகவும் அதன் காரணமாகவே முருகப்பெருமான் நல்லூரிலே இருந்து அலங்கார சுரூபராக இருந்து வருகின்ற பக்தர்களை தன்னுடைய 12 கண்களையும் 6 முகங்களையும் கொண்டு எல்லா திசைகள் இருக்கக்கூடிய பக்தர்களின் வேண்டுதல்களை எல்லாம் ஏற்று அருட்பார்வையை வழங்கி இந்த இக வாழ்விலும் மற்றும் மறுவாழ்விலும் அவர்களுக்கு தேவையான சகல சௌபாகியங்களையும் கொடுப்பதற்காக நல்லூரிலே அலங்கார முருகனாக காட்சியளிக்கின்றார். முருகப்பெருமானின் தத்துவங்கள் எண்ணற்றவை. அவற்றை நாம் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். முருகப்பெருமானுடைய அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானின் நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்புலம்புகளாக பொய்கையிலே இருந்து 6 தாமலை மலர்களிலே 6 குழந்தைகளாக உருவெடுத்து அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தார்கள். அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய பண்பு மானிடர்களிடத்தில் இருந்தது. அதிலும் பெண்களிடம் இருந்தது, தாய்மார்களிடம் இருந்தது. தங்களுடைய குழந்தைக்கு மட்டும் தாங்கள் முளைப்பாலை கொடுப்பதல்ல, அனைத்து குழந்தைகளும் பசியால் இருந்தால் உடனே அவர்களுடைய பசியை போக்கும் முயற்சியில் இறங்கி விடுவார்கள். அவ்வாறு தான் அந்த 6 குழந்தைகளையும் அவர்கள் தங்களுடைய முளைப்பாலை வழங்கி முருகப்பெருமானை வளர்த்து வந்ததாகவும், பின்னர் பார்வதி அம்மையார் 6 குழந்தைகளையும் ஆற தழுவிய பொழுது 6 முகம் கொண்ட முருகப்பெருமானாக சண்முகராக அவர் தோற்றம் பெற்றதாகவும் புராணங்கள் கந்த புராணத்தில் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. இந்த புராணத்திலே ஒரு கதை ஒன்று வரும். உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகின்றாரோ அவருக்குத்தான் ஞான பலம் என்ற ஒரு மாம்பழத்தை வழங்குவதாக நாரதர் கூறுகின்றார். அதனை ஏற்று முருகனும் விநாயகரும் உலகை சுற்றி வர ஆயத்தமாகின்றார்கள். அந்த நேரத்திலே முருகப்பெருமான் மயில் வாகனத்தின் மீது ஏறி உலகத்தை மின்னல் வேகத்தில் சுற்றி வர புறப்பட்டு விட்டார். பெருத்த உடலை கொண்ட விநாயகர் தன்னுடைய புத்தி கூர்மையை பாவித்து தன்னுடைய தாய் தந்தையரே உலகம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு அவர்களை வலம் வந்து வணங்கி அவர்களிடமிருந்து அந்த ஞான பழத்தை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. அந்த பழத்தை விநாயகர் பெற்றுக்கொண்ட தருணத்தில் முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்ததாகவும், அங்கே தனக்கு அந்த பலம் கிடைக்கவில்லை என்று கோபமுற்றதாகவும் புராண கதைகள் கூறுகின்றன. அந்த புராண கதைகளின் வாயிலாக முருகன் கோபித்து பழனியிலே வந்து பழனி ஆண்டவராக தன்னை மாற்றிக்கொண்டதாகவும், உலக பந்தங்களை எல்லாம் துறந்து இந்த உலகத்தில் எதுவும் நிலையில்லாதது என்ற தத்துவத்தை நிறுவி அதை கடைபிடித்ததாகவும், பின்னர் ஔவை பாட்டியின் அறிவுரைக்கமைய மீண்டும் சிவபார்வதி சகிதம் சோமாஸ்கந்த வடிவராக மாறியதாகவும் கதைகளிலே கூறப்பட்டுள்ளது. இது கதைகளாகத்தான் இருக்கின்றது. இதில் எதிர்பாராத விதமாக ஒரு முருகனுடைய அனுக்கிரகத்தால் தெய்வாதீனமாக ஒரு மிகப்பெரிய விளக்கம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதாவது, இந்த முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வருகின்றார் என்றது உண்மைதான். ஆனால் அவர் உலகத்தை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி வந்ததாக அங்கே கூறப்படுகிறது. அந்த பிரபஞ்சத்தை சுற்றி வந்த முருகப்பெருமான் இப்பொழுது நல்லூர் ஆலயத்தில் சண்முகப்பெருமான் ஆலய உள்வீதி வலம் வருகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சொற்ப நேரத்தில் ஆலய முன் ராஜகோபுர வாயிலாக ரதத்திலே தேரிலே ஆரோகணிப்பதற்கு தயாராக இருக்கின்ற காட்சியை இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. அதோடு அந்த கதையிலே கூறப்பட்டிருப்பது போல அல்லாமல், பிரபஞ்சத்தை சுத்தி வந்த முருகப்பெருமான் சில தத்துவங்களை உணர்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்கள் எல்லோருமே பஞ்சபூதங்களினால் ஆட்பட்டவர்கள். அவர்கள் இந்த உடலை நிலையாக பேண முடியாது என்ற தத்துவத்தை உணர்ந்தது மட்டுமல்லாமல், சிவசக்தி வடிவமானது பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய சக்தியாக இருப்பதையும் அங்கே காண்கின்றார். அதைத்தான் நாங்கள் பரம்பொருள் என்று கூறுவோம், பரபிரம்மம் என்று கூறுவோம். அப்பேற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அவர் காண்கின்றார். கண்ணுற்றவர் இங்கே வந்து கைலாய மலையிலே இருக்கக்கூடிய சிவனும் சக்தியும் சாதாரண ஸ்வரூபமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். பின்னர் தானும் அதில் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்து மானிடர்களால், அதாவது கார்த்திகை பெண்களால் பாலூட்டப்பட்டு வளர்த்த தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் மானிட தசைகள் என்று அவற்றையெல்லாம் அறுத்து யாகம் செய்ததாகவும் அந்த யாகம் செய்த இடத்தை இப்பொழுது தான் உலகுக்கு தெரிய வந்துள்ளது. கைலாய மலைக்கு எவரஸ்ட் சிகரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ர யக்ஞா என்ற மாநிலத்துக்கு மாவட்டத்திற்கு அருகாமையில் கரௌஞ்சகிரி என்று கூறப்படுகின்ற மிகப்பெரிய மலை உள்ளது. அந்த மலையின் சிகரத்தில்தான் கார்த்திக் சுவாமிகள் என்ற உருவம் தாங்கி அங்கே இருக்கின்ற கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அங்கே கார்த்திக் சுவாமி என்ற வடிவத்தை எடுத்து தன்னுடைய உடம்பிலிருந்த தசைகளையும் எலும்புகளையும் அறுத்து சிவனுக்கு ஆகுதியாக செலுத்தி யாகம் செய்ததாக கூறப்படுகின்றது. மானிட வாழ்க்கை தேவையில்லை, இறை வாழ்வும் அழியாத நிலையும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர் அவ்வாறு தவம் செய்ததாக கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் அவர் பேய் உடம்பை தாங்கியிருந்தார் என்று கூறுவார்கள். இன்றும் அந்த ஆலயத்தில் எலும்பு கூடு வடிவத்தில் முருகன் இருப்பதாகவும் இது ஏறக்குறைய கடல் மட்டத்தில் இருந்து 12,000 அடி உயரத்தில் இருக்கின்றது. அங்கே முத்திநாத் கேதாரநாத்துக்கு அருகாமையில் அந்த சிகரம் இருக்கின்றது. இப்பொழுது அங்கே மிக சிறந்த பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருடமும் கதிர்காமத்திலிருந்து தீர்த்தங்களை அனுப்பி மாணிக்க கங்கை தீர்த்தத்தை அனுப்பி அந்த முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்தோம். அந்த தத்துவத்திலே அவர் தன்னை அர்ப்பணித்ததை பார்த்த போகர் சுவாமிகள் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் என்று அவரை போற்றி, சித்தர்களுக்கு ஒரு மரபுள்ளது, தங்களுடைய ஆன்மாவை நினைத்த நேரத்தில் நினைத்த உடம்பிலிருந்து நினைத்த இடத்துக்கு மாற்றும் வல்லமை கொண்டவர்கள். அந்த சித்தர்களுக்கெல்லாம் மிகவும் சித்தராக இருந்து தன்னுடைய உடம்பையே தானே அழித்து கொண்ட மிகப்பெரிய சித்தராக முருகனை எண்ணி அவரை பாதுகாத்து அவரை மூலிகை சிகிச்சை வழங்கி அவரை முதலில் குழந்தை வேலப்பராக இந்தியாவில் கோடைக்கானல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையுச்சியிலே அவரை ஸ்தாபனம் செய்து தசபாசானம் என்ற மூலிகைகள் மூலமாக அவரை சுகம் செய்வதாகவும், அதற்கு அடுத்த கட்டமாக வெற்றி வேலப்பராக அதே கோடைக்கானலில் கொண்டு வந்து அவரை ஸ்தாபித்து அங்கே ஒரு விசித்திரமான ஒரு வழிபாட்டு உருவம் அங்கே இருக்கின்றது. கீழே சூரியன், சூரியனுக்கு மேலே சிவன், சிவனுக்கு மேலே சிவனுடைய மடியிலே இருப்பது போல முருகனுடைய தோற்றம் அங்கே இருக்கின்றது. அதாவது முருகப்பெருமான் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்வது போன்ற ஒரு அமைப்பை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதற்கு அடுத்த நிலையில்தான் பழனியிலே வந்து நவபாசானம் மூலியமாக சிலை வடிக்கப்பட்டு பக்தர்களின் நோய்களை எல்லாம் தீர்க்கும் சக்தியை அந்த முருகன் வழங்கியதாக கூறப்படுகின்றது. இங்கே முருகப்பெருமான் பிரம்மனாகிய படைத்தல் தொழிலை செய்கின்ற மும்மூர்த்திகளில் ஒருவரை அழைத்து பிரணவத்தின் பொருளை கேட்பதாகவும், அது அவருக்கு தெரியாத காரணத்தினால் அவரை சிறை அடைத்ததாகவும், அதனால் உலகத்தில் படைத்தல் தொழில் நின்று விட்டதாகவும், அதன் பின்னர் சிவபெருமானின் வேண்டுதலுக்கு இணங்க அவரை சிறையிலிருந்து விடுவித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றது. அந்த நேரத்திலே முருகனிடம் சிவபெருமான் கேட்கின்றார், அந்த பிரணவத்தின் பொருள் என்ன என்று. அந்த பிரணவத்தின் பொருள் பரபிரம்மம் என்பதை சிவனுடைய காதுகளிலே இவர் உபதேசம் செய்கின்றார். அதை ஓங்கார வடிவம், ரீங்கார வடிவம் என்ற இரண்டு வடிவங்களோடு இருப்பதாக கூறுகின்றார். அந்த வடிவமே பரபிரம்மம், பிரபஞ்சம் என்று கூறுகின்றார். இன்றும் விஞ்ஞானிகள் கூட அந்த பிரபஞ்சத்திலே பயணிக்கும் பொழுது அந்த காற்று அழுத்தம் இல்லாத பகுதியில் கூட அந்த ஓம் என்ற நாதம் ஒலித்துக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதனை முருகன் தன்னுடைய தந்தையாகிய சிவனுக்கு உபதேசம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. நாம் இவ்வளவு காலமும் சாதாரண மாம்பழத்துக்கான கதையாக நாங்கள் இவற்றை கண்டு வந்தோம். ஆனால் உண்மையில் அதன் தத்துவம் வேறு வடிவமாக மாறியிருப்பதை இப்பொழுது தான் அதன் உண்மைகள் தெரிய வந்துள்ளது. அதே போல்தான் இன்று யாழ்ப்பாணத்தில் நல்லூரிலே இருக்கக்கூடிய கந்த சுவாமி, சுவாமிகளில் எல்லாம் மிகவும் சிறப்பு மிக்கவர் என்பவரையே கந்த சுவாமி என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான முருகப்பெருமான் சண்முக வடிவத்திலே அலங்கரிக்கப்பட்ட தேரிலே ஏறுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். இந்த விடியற்காலையிலேயே மக்கள் வெள்ளமென இங்கே திரண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய நெருக்கமான எள்ளு கீழே விழாத அளவிற்கு அதிகூடிய நெருக்கத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாரும் தங்களுடைய தூக்கத்தை நினைக்கவில்லை, உடல் உபாதைகளை நினைக்கவில்லை. கால் கடுக்க நிற்கின்றோமே மனுத்தியால கணக்காக என்று எண்ணவில்லை. எல்லோருடைய முகத்திலும் எப்பொழுது சண்முகப்பெருமான் வருவார், அவரை தரிசிக்கலாம் என்ற ஒரே எண்ணமும் ஆவலுமே இங்கே மேலோங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல வெளிநாட்டவர்களும் இங்கே குழுமியிருக்கின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களும் இந்து மத தர்மத்தை கடைபிடித்து அதற்கு ஏற்ற ஆடைகளை அணிந்து இங்கே கௌரவமாக வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா தொடர்பான நேரலையோடு இணைந்திருக்கின்றோம். இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்.

0: நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா தொடர்பான நேரலையோடு இணைந்திருக்கின்றோம். இப்போது எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியின் வாயிலாக இல்லத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அவர்களினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் முருகப்பெருமானின் அருளும் தரிசனமும் கிட்டும் வகையில் எங்களுடைய நேரலையை நாங்கள் அவர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானை பொறுத்தவரையில் ஒரு சொந்த கடவுளாக, எங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக நாங்கள் இந்த கந்த கடவுளை வழிபடுவோம். எந்த கடவுளை வழிபட்டாலும் எங்களுடைய சொந்த உணர்வுகளை, எங்களுக்கே இருக்கக்கூடிய உணர்வுகளை அவரிடம் சொல்லி அழக்கூடிய ஒரு ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வழிபாட்டு முறையாக முருக வழிபாட்டு முறை என்பது இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாயன்மார்கள் நால்வரும் ஒவ்வொரு மார்க்கங்களினூடாக கடவுளை வழிபட்டார்கள். சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்றெல்லாம் சொல்லி பல மார்க்கங்களில் கடவுளை வழிபட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு இப்போது இருக்கக்கூடியவர்களும் முருகப்பெருமானை ஒரு உரிமையோடு சொந்த கடவுளாக, கந்த கடவுளை வழிபடக்கூடிய ஒரு முறை என்பது இருக்கிறது. அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: முருகப்பெருமான் இலகுவாக பக்தர்களின் உள்ளங்களிலே கரைந்து விடக்கூடியவர். அவ்வளவு அற்புதமானவர், மிகவும் அன்பானவர், பிரியமிக்கவர். அவரை நாம் எந்த மார்க்கத்தில் வேணுமானாலும் வழிபாடு செய்யலாம்.

0: நாம் வழிபாடு செய்தாலும் அன்போடு உள்ள முருகி முருகா என்று நீங்கள் ஒருத்தரம் கூறினால் முருகன் மூன்றடி முன்னே நகர்ந்து வருவார் என்று அருணகிரிநாதர் அற்புதமாக கூறியிருக்கின்றார். அருணகிரிநாதருக்கு அவர் வழங்கிய அன்பு முத்தி இவற்றுக்கு ஈடாக எதுவும் இல்லை என்று கூறலாம். அருணகிரிநாதர் தன்னுடைய சிறு பிராயத்திலே அவர் வளர்ந்து வந்த முறை சமுதாயத்துக்கு விரோதமான முறையில் இருந்தது. அப்படி இருந்த அந்த அருணகிரிநாதர் தன்னுடைய 32வது வயதில் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பல துன்பங்களையும் நோய்களையும் சந்தித்து இனி தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியில்லை என்று நினைத்து, அந்த காலத்திலே உயரமாக இருப்பது கோபுரத்தை தவிர வேறொன்றும் இல்லை, அந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுந்து தன்னை மரணித்து கொள்ள நினைத்து முருக பெருமானுடைய ஆலயத்தின் கோபுரத்தின் மேலேறி திருவண்ணாமலையின் கோபுர உச்சியிலிருந்து கீழே விழுகின்றார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அங்கே வந்து அவரை தன்னுடைய இரண்டு கரங்களிலே தாங்கி அவரை காப்பாற்றி அவருக்கு அருளை வழங்குகின்றார். அந்த நேரத்தில் அருணகிரிநாதர் கேட்கின்றார், இவ்வளவு கொடிய என்னை நீங்கள் காப்பதன் அர்த்தம் என்ன என்று கேட்க அவர் கூறுகின்றார், உன்னால் இந்த உலகுக்கு மிகப்பெரிய காரியங்கள் நடைபெற உள்ளது, நீ என் புகழை பாட வேண்டும், அந்த புகழானது கலியுகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும், அந்த பாடல்களை பாடும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய சகல சௌபாகியங்களையும் நான் வழங்க வேண்டும், அதற்கான முதல் அடியாக உனது வாயிலே தன்னுடைய திருக்கரத்திலிருந்த வேலினால் முதல் அடியை நாக்கிலே எழுதுகின்றார். அதிலிருந்து அவர் பாட துவங்கியது தான் திருப்புகழ். அந்த திருப்புகழுக்கு மயங்காதவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அது மொழியை புரியாதவர்கள் கூட.
1: நிச்சயமாக அடுக்கு மொழி அமைப்பில் திருப்புகழில் இருக்கக்கூடிய அந்த படிகள் எல்லாம் அமைந்திருக்கும். பாடுவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட பாடுகின்றவர்களின் அந்த குரலை கேட்கும் போது காதுகளுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழ் தான், ஒரு பதிகம் தான் இந்த திருப்புகழ் என்பது
0: உண்மைதான். அந்த திருப்புகழை பாடும் பொழுது ஒரு குழந்தை தத்தி தத்தி நடந்து வருகின்ற அழகை அந்த திருப்புகழ் அற்புதமாக காட்டும். அதே நேரத்தில் திருப்புகழ் மட்டுமல்ல, கந்தகஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் போன்ற பல
1: கந்தர் அலங்காரம்,
0: கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இப்படி பல பாடல்கள் எல்லாம் பல ஞானிகளாலும் நாயன்மார்களாலும் பாடப்பட்டுள்ளது. பாம்பன் சுவாமிகள் அருளிய வேல்மாறல் பாடல் எல்லாம் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் பக்தர்களுக்கு நீக்கி இருக்கின்றது அந்த பாடலை பாடியதால். உலகத்தில் கொடிய வருத்தமாகிய நோய் என்று கூறப்படுகின்ற புற்றுநோயில் இருந்தவர்கள் கூட இந்த பாடலை பாடி மனதால மனம் உருகி முருகனை வேண்டியதால் அந்த நோயிலிருந்து விடுபட்ட சரித்திரங்கள் பல இந்த கலியுகத்திலே இன்னும் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது முருகப்பெருமான் சண்முக கோலத்திலே ஆலயத்தின் பிரதான வாயிலை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் மிகவும் அற்புதமான அழகோடு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் அங்கே குழுமியிருந்து அவருடைய வருகையை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே குழுமியிருக்கும் பக்தர்கள் மட்டுமல்ல, இங்கிருக்கக்கூடிய நாமும் அதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகனுடைய தரிசனம் எப்பொழுது பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகன் மெதுமெதுவாக ஆலயத்தின் பிரதான ராஜகோபுர வாயிலை நோக்கி

0: வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளிவீதி வந்துவிடுவார். அங்கிருந்து தேரிலே ஆரோகணிப்பதற்காக தேர்முட்டியை நோக்கி அவர் செல்லக்கூடிய காட்சிகளை இன்னும் சில நேரங்கள் சிறிது மணி நேரங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும்.
1: கட்டாயமாக இந்த நல்லூர் தேர் திருவிழாவை பொறுத்தவரையில் ஒரு பக்தி பூர்வமான உணர்வு என்பதை தாண்டி எங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் என்பன வெளிப்படக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த நல்லூர் சன்னதி என்பது இன்றைய தினம் காட்சியளிக்கின்றது. வருடா வருடம் இந்த அலங்கார கந்தனுக்கு உற்சவம் எடுத்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் புது புது வித்தியாசமான ஒரு கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். அதுதான் அந்த ஆலயத்தின் மிக சிறப்பம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவமானது அமைந்திருக்கின்றது. 25 நாட்கள் உற்சவம் இடம்பெற்ற இன்றைய தினம் இறுதி நாளில் நல்லூர் கந்தன் தேரிலேறி மக்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி இன்னும் சொற்ப வேளையில் அரங்கேற காத்திருக்கிறது. இந்த தருணத்திற்காக எல்லோரும் ஆலயம் ஒன்றலை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருப்பதை கூட அந்த காட்சியினூடாக எங்களுக்கு அனுமானிக்க முடிகிறது.
0: உண்மைதான் கவிதா பாரதி அவர்களே, நீங்கள் கூறியது போல் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற ஐந்தொழில்களை இந்த மகோற்சவத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகின்ற தருணம், அதிலே அழித்தல் தொழிலை நடாத்துகின்ற தினமாகிய இந்த தேர் திருவிழாவில் சண்முக பெருமான் தேரிலே ஏறி வலம் வரும் பொழுது இங்கே குழுமியிருக்கக்கூடிய பக்தர்களின் அறியாமையையும் அகங்காரத்தையும் மற்றும் நான் எனது என்ற ஆணவத்தையும் பேராசையையும் என்ற கொடிய வினைகளையெல்லாம் அழிப்பதற்காக, இல்லாமல் செய்வதற்காக இந்த தேரிலே ஆரோகணித்து இன்னும் சொற்ப நேரத்தில் வர இருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக தீர்த்தோற்சவம், சூர்மோற்சவம், பூங்காவனம் போன்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெறும். அவைகள் அருளல், மறைத்தல் என்ற தொழில்களை எல்லாம் செய்து அதை மனித வாழ்க்கையின் தத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவே இந்த தேர் திருவிழா வழமையாக நடைபெற்று வருகின்றது.

சண்முக பெருமாள் ராஜகோபுர வாயிலாக வெளிவீதிக்கு வந்துவிட்டார். இங்கே மக்கள் வெள்ளத்திலே அவர் மிதந்து வருகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெளிவீதிக்கு வரும் தருணத்தில் ராஜகோபுரத்தின் மேலிருந்து கந்தர்வர்கள் எவ்வாறு மலர்களை சொல்வார்களோ அவ்வாறான நிகழ்வுகள் இங்கே அற்புதமாக நடைபெற்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் கொம்பு வாத்தியங்களும் மற்றும் மேள நாதஸ்வர மங்கள இசையும் சங்கு நாதமும் ஒலிக்க பக்தி பூர்வமாக இப்பொழுது முருகப்பெருமான் தேரிலே ஆரோகணிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பக்தர்கள் கடல் அலை போல் அந்த முருகனை தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு பக்தி பூர்வமாக மக்கள் தங்களை மெய்மறந்து முருகனை ஒரு தரம் தரிசித்தால் போதும் என்ற நிலையில் இருக்கின்ற காட்சியை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே மற்றும் ஒரு விடயத்தை நேற்று கூறியது போல் நல்லூரில் தேர் புறப்பட்டு வருவதற்கு முன்னால் காண்டாமணி ஒழித்து கொண்டு அதன் முன்னே செல்லும். ஆலயங்களில் என்றுமே நிலையாக இருக்கக்கூடிய காண்டாமணியானது இங்கே முருகனுக்கு முன்னால் செல்கின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து கற்பூரச்சட்டி மிக பிரம்மாண்டமான அளவில் கற்பூரங்களை அங்கே ஏற்றிக்கொண்டு முருகனுக்கு முன்னால் செல்வதையும் மற்றும் ஒரு அரச சபையிலிருந்து அரசன் வெளிக்கிட்டு வரும் பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதைகள் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை இந்த காட்சிகளை காணும் பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு தேவலோக காட்சியாகவே எங்களுடைய கண்களில் தெரிகின்றது. இந்த தேரானது ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலாக பவனி வருகின்ற ஒரு தேர். அவ்வளவு கலைநயத்தோடும் அவ்வளவு உறுதியாகவும் செய்யப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் அந்த தேரின் அழகை மெருகூட்டி கந்தப்பெருமானை அதிலே ஆரோகணித்து இந்த 4 வீதிகளையும் வலம் வரச் செய்து அந்த அழகை கண்டு களிக்கும் பாக்கியம் உண்மையிலேயே பிறவி பயன் என்றே கூறலாம். அவ்வளவு அற்புதமான இந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது அருகிலே பார்க்கும் பொழுது அந்த முகம் அந்த கண்கள் அந்த குமிழ் சிரிப்பு இவைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இறைவன் நேரடியாக தரிசனம் கொடுப்பது போன்ற உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை காண்பதற்கு 2 கண்கள் போதாது என்று நாயன்மார்கள் கூறியது எவ்வளவு உண்மை என்பது இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகனின் வரவிற்காக அங்க தேர் கொட்டகையில் மேலே பல பக்தர்கள் கைகளை சிரசின் மீது கூப்பிய வண்ணம் காத்திருக்கின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் முருகனுடைய நாமமும் மற்றும் அவருடைய புகழையும் பாடிக்கொண்டிருப்பதையே காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலைகளில் இருக்கக்கூடிய மலர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த முருகனை தாங்கி வரக்கூடிய அந்த அழகை மெருகூட்டுகின்ற அந்த மலர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் அவை செய்த புண்ணியத்தின் பயனென்றே நான் கருதுகின்றேன். அவ்வாறான ஒரு அற்புத தருணத்தில் இப்பொழுது முருகப்பெருமான் தேர்முட்டியிலே இருக்கக்கூடிய படிகளிலே மெதுவாக மேல் நோக்கி செல்கின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு பவ்யமாக அவரை அங்கே நகர்த்தி செல்கின்றார்கள். உண்மையில் பக்தி மேலிட்ட பக்தர்களால் மட்டுமே இவ்வாறு முருகப்பெருமானை தாங்கி செல்லலாம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு மெய் சிலிர்க்கும் காட்சியாகவே என் கண்முன் தெரிகின்றது. பலருடைய முகங்களிலே ஆனந்த கண்ணீரை காணக்கூடியதாக இருக்கின்றது.
தங்களை மெய்மறந்து இருக்கின்ற காட்சிகளை இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் மட்டுமல்ல, நாமும் அந்த அற்புத காட்சியை மெய்மறந்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை வீடுகளிலிருந்து பார்க்கின்ற பலனை இந்த தொலைக்காட்சி வாயிலாக, வசந்தம் தொலைக்காட்சி சேவையினர் வழங்கியிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது மட்டுமல்ல, போற்றத்தக்கது என்று கூறலாம். அவ்வாறான ஒரு சிறந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக எதிர்காலத்தில் செய்து முருகனை உலகில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் காணக்கூடிய நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.

0: இணைந்திருக்கின்றோம். பக்தியை கமலும் இந்த புனித நாளின் தேர் திருவிழாவானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான நேரலையை வசந்தம் தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு நேரடியாக செல்ல முடியாத பக்தர்களுக்கும் இந்த நேரலையினூடாக கலந்து கொண்டு முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தையும் முருகப்பெருமானின் அருளையும் தரிசனத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் யாழ்ப்பாணத்தின் அடையாளமாகவும் ஈழத்தின் அடையாளமாகவும் திகழக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் இந்த தேர் திருவிழாவானது இன்றைய தினம் தேர் திருவிழா, நாளைய தினம் தீர்த்தம் இடம்பெறுகிறது. தொடர்ந்து வைரவரும் அடைவரை பூஜை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இதை பற்றியும் நாங்கள் விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த நேரலை உங்களுக்கு வீட்டிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தரிசனத்தை தரக்கூடிய வகையில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் நாங்கள் மீண்டும் நேரலையோடு இணைந்து கொள்ளலாம்.
1: நல்லூர் தேர் திருவிழாவுடைய நேரலைக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். அது மட்டும் இல்லாம அஸ்வினி ஹேர் ஆயில் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேஷன் வீதி, கொழும்பு 13.

முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் திருமணம் விழாக்கள் விசேட நிகழ்வுகள் திரசரி அணிகலன்கள் ஸ்ரீ ஃபேன்சி இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை

0: சமைத்து அனைவருக்காக வானொலி வழியாகவும் முருகப்பெருமானின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்ற இந்த நேரலையோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் தரிசனமும் கிட்டட்டும் என்ற பிரார்த்தனைகளை நாங்கள் இந்த முன்னணி செய்து கொள்கின்ற அதே நேரம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வரலாற்றை பார்க்கின்ற போது மிகவும் பழமையான தொன்மையான வரலாற்றினை கொண்டதாக இருக்கின்றது. அங்கு இடம்பெறக்கூடிய வழிபாட்டு முறையில் ஒன்று வரையில் மாற்றம் என்பது நிகழாமல் இருப்பதும் அந்த பாரம்பரியம் தலைமுறை கடந்தும் கடக்கப்படுவதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் விதிமுறை தவறாமல் நேரம் தவறாமல் இடம்பெறுவதும் இன்னும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. ஐயா,
1: நல்லூரிலே ஒன்று நேரம் தவறாமை, மற்றது சகல விதிகளும் பின்பற்றப்படுவது, மற்றும் முருகப்பெருமானுக்கு ராஜ உபசாரங்களை தினந்தோறும் வழங்குகின்ற நிகழ்வுகள் அங்கே நடைபெற்று வருகின்றன. இதை அங்கே இருப்பவர்கள் தங்களுடைய கடமையாக எண்ணாமல் தங்களுடைய பாக்கியமாக எண்ணி தலைமுறை தலைமுறையாக அதை மேற்கொண்டு வருகின்றார்கள். இங்கே வீற்றிருக்கக்கூடிய சண்முகப்பெருமான், நல்லூர் கந்தன், அலங்கார ஸ்வரூபன், அவரே இந்த ஆலயத்தினுடைய நாயகனாக இருக்கின்றார். அவருக்கு பணிகளை செய்வதற்காக ஆலய நிர்வாகத்தினர் இருக்கின்றார்கள். அங்கே இறைவனை தவிர யாரும் பெரியவர் அல்ல என்ற கொள்கையை கடைபிடிக்கின்ற காரணத்தினால் சுவாமியின் முன் சன்னதியின் முன்னால் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை இங்கே நிரூபிக்கும் வகையில் இந்த ஆலயம் செயல்பட்டு வருகின்றது. இங்கே எந்த காலத்திலும் எந்த பகுதியில் இருந்து யார் சென்றாலும் முருகனை இலகுவாக தரிசனம் செய்யலாம். அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் இறைவனை தரிசிப்பதற்கு எங்களுடைய சைவ சமயத்தில் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடை அணிகலன்களை அணிய வேண்டும் என்ற கொள்கை இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. நவீன தொழில்நுட்பங்களை ஆலயத்தின் உள்ளே கொண்டு செல்வதற்கு அங்கே அவர்கள் இடமளிப்பதில்லை. சிலர் நினைக்கலாம், ஏன் அவ்வாறு தடுக்கின்றார்கள் என்று. உண்மையில் அந்த தொழில்நுட்பத்திலிருந்து வருகின்ற சில அலைவரிசைகள் இறைவனில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தினால்தான் அவ்வாறான நிகழ்வுகள் அங்கே நடைபெறுவதில்லை. அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களிலிருந்து கொடி ஸ்தம்பங்களிலிருந்து யந்திரங்கள் முதல் அனைத்தும் பஞ்சலோகங்களாலும் செப்பு தகடுகளாலும் தங்கத்தினாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவை இலகுவாக இந்த அலைவரிசைகளை கடத்தும் தன்மை பொருந்தியதால் அவற்றுக்கு அங்கே அனுமதி இல்லை. இதுதான் அதனுடைய உண்மையான தாற்பயம்.
0: முருகப்பெருமான் பேரிலே ஆரோகிக்கின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். மெது மெதுவாக அந்த திருப்பேரானது நகர்ந்து கொண்டிருப்பதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் நரோகரா கோஷத்திற்கு மத்தியில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பேர் திருவிழா தொடர்பான நேரலையை நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பேர் நகர்வதற்கான ஆயத்தங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த
1: மிகவும் மும்முரமாக அங்கே ஆலயத்தில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொற்ப நேரத்தில் சுவாமி புறப்படுவதற்கான ஆயத்தமாக வடத்தினை பக்தர்களுக்கு வழங்கும் நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறும். அது மிகவும் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொருவரும் ஒரு கையாலேனும் அந்த வடத்தை தொட்டு பகவானை இழுக்க வேண்டும், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று முண்டியடித்து நிற்கப் போகின்ற காட்சியை இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பக்தியின் உச்சத்தை அந்த நேரத்தில் நாங்கள் காணலாம். இப்பொழுது முருகப்பெருமான் தேர்முட்டியிலிருந்து தேரிலே ஏற்றப்படுகின்ற காட்சியை காண்கின்றோம். மிகவும் அற்புதமாக பொறுமையாக நிதானமாக அந்த சுவாமியை அங்கே அமரச் செய்கின்ற காட்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆயத்தங்கள் நிறைவடைந்தடும். தேரிலே இருக்கக்கூடிய சிவப்பு நிற திரை நீக்கப்பட்டு பஞ்சாரத்தை கற்பூர தீபங்கள் காட்டப்பட்டு எஜமானின் உத்தரவுக்கு அமைய அந்த தேர் மெதுவாக நகரப்போகின்ற காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். பக்தர்கள் எண்ணற்ற எண்ணங்களோடும் எண்ணற்ற பிரார்த்தனைகளோடும் இங்கே கூடியிருக்கின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை, இளைஞர்கள் முதல் அனைவரும் இங்கே குடும்பியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வையோ வித்தியாசத்தையோ காணக்கூடியதாக இல்லை. எல்லோரும் முருகனின் அடிமைகள் என்ற தத்துவத்தை உணர்த்துவது போல் இங்கே குடும்பியிருக்கின்றார்கள். ஒரு முறையாவது முருகனின் அருட்பார்வை, கடைக்கண் பார்வை தங்கள் மேல் படாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகனுக்கு ஆறு முகத்திலே 12 கண்கள் இருக்கின்றது. அந்த 12 கண்கள் 4 திசைகளையும் சுற்றி பார்க்கின்றது. அதிலே ஒரு கண்ணின் கடைக்கண் பார்வையாவது ஒரு பக்தனுக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொருவரும் இங்கே ஏங்கி இருக்கக்கூடிய காட்சியை காண்கின்றோம். இன்னும் பக்தர்கள் அலையலையாக ஆலய முற்றுகளை நோக்கி வருகின்ற காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: அந்த அற்புதமான தருணத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றே சொல்ல வேண்டும். தேர் திருவிழாவானது எங்களுடைய பார்க்கின்ற கண்களுக்கு முருகப்பெருமானின் தரிசனத்தை தருகின்ற அதே நேரம் முருகப்பெருமான் தேரிலே ஆரோகணிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்காக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து நல்லூரான் சன்னதியில் ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் அந்த காட்சியினோடாக கண்டு கொண்டிருக்கின்றோம்.
2: 102.6 102.8 வசிகளில் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய நேரடி தேர் திருவிழாவினை நாங்க அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண வளாகத்திலிருந்து நம்முடைய வசந்தம் மாணவனுடைய பிரதிநிதி தவனேஷன் இணைந்து கொள்றாரு. அங்க நடக்கூடிய விசேட நிகழ்வுகள் நம்மளோட பகிர்ந்து கொள்வார். வணக்கம் தவனேஷன்.
3: வணக்கம். மீண்டும் வசந்தம் எஃப்எம்மினூடாக நாங்கள் பண்பலையினூடாக காலை பொழுது யாழ்ப்பாண நகரிலே இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அப்பாலே உள்ள நல்லூர் கந்தபெருமானுடைய ஆலயத்திலே இருந்து உங்கள் அத்தனை சுந்தங்களையும் இந்த நல்லூர் எங்களுடைய கலையகன் வசந்தம் எஃப்எம்மினுடைய கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கின்ற பெரும்பேறு கிடைத்திருக்கிறது. அருமையான காலை பொழுதிலே இப்போது அருளை வாரி கொடுக்கக்கூடிய அருள் நிறைந்த அலங்கார கந்தன் அற்புதமாக திருத்தேரிலே அங்கே ஆரோகணித்திருக்கிறான். ஆறுமுக சுவாமியாக அடியவர்களுக்கெல்லாம் வரத்தை வாரி கொடுக்கின்ற வள்ளலாக நல்லூர் அலங்கார கந்தன் அங்கே அழகான திருத்தேரிலே சித்திர தேரிலே அமர்ந்திருக்கின்ற அழகு நிறைந்த காட்சிகளையும் அங்கே சிறப்பான செம்பம்பள நிறத்திலான திருச்சியிலே அங்கே மூடப்பட்டிருக்கிற காட்சியையும் அங்கே ஆகாயத்தின் கண்ணே கருடன் பறக்கின்ற காட்சியையும் நாங்கள் நல்லூர் அலங்கார கந்தனுடைய திருவாசலிலே பார்க்கிறோம். அழகான காலை பொழுது அங்கே வாயிலே சேவை கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் நிறைந்த நல்லை கந்தனுடைய திருவாசலில் இப்போது நல்லூர் கந்தனுடைய திருத்தேரை பார்க்கிறோம். தகதக என்று சூரிய கதுகளுக்கு அந்த தேரானது அந்த மெருகூட்டக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. தங்கரதம் ஏறி வருகின்ற தங்கவேல் அழகன் இன்று அழகான சித்திர தேரிலே பவனி வரப்போகிறான். அழகாக அங்கே அந்த சித்திர தேரிலே செங்கொடிகள் எல்லாம் கம்பீரமாக பறக்கிறது. சிவப்பு நிற கொடிகள் எல்லாம் அந்த நல்லையினுடைய அடையாளத்தை தெரிவிப்பது போல அங்கே அந்த செங்கொடிகள் பறக்கிற காட்சியை பார்க்கிறோம். தேருக்கு முன்னே அழகான வெள்ளை நிற சேவல் ஒன்று அழகு காட்சியை அது உலகத்துக்கு காட்டி நிற்கிறது. சேவலும் மயிலுமாக சூரபதவனை வரம் செய்த தன்னகத்தை கொண்ட பெருமான் அல்லவா அந்த நல்லை குமரன் திருவடிகள் நாளும் தொழுவார்க்கு ஏது புறையடி என்று தேரடி சித்தர் சொன்னது போல அழகு நிறைந்த கந்தனாக நல்லூர் அலங்கார கந்தனுடைய வாசலிலே பல்லாயிரக்கணக்கான 100,000 அடியவர்கள் நல்லையிலே குடியிருக்கிறார்கள். அன்பர்களே, நேயர்களே, இந்த வானொலியினூடாக நீங்கள் வசந்தம் எஃப்எம்மினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த உலகத்துக்கு ஒரு நியதியை நல்லை கந்தன் எடுத்துரைக்கிறான். என்னவென்றால், நேரம் பொன்னானது, அதை மண்ணாக்கி விடாதீர்கள் என்பதை நல்லூரில் இருக்கின்ற நல்லை கந்தனை உலகத்திலே வாழ்கிற அத்தனை ஜீவகாருண்யம் உள்ள மானிடர்களுக்கும் எடுத்துரைக்கிறான். எப்படி என்று சொன்னால், நல்லைக்குத்தான் அந்த நேர முகாமித்துவம் என்பது ஒரு தனிச்சிறப்பை காட்டி நிற்கிறது. ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒவ்வொரு அலங்காரத்திலே நல்லை கந்தன் வருவான் அல்லவா. முத்துக்குமார சுவாமியாக வருவான், தண்டாயுதபாணியாக வருவான், ஆறுமுக சுவாமியாக வருவான். இப்படி எத்தனை எத்தனை வடிவங்களை தாங்கிய அருள் நிறைந்த கந்தனை இன்றைக்கு நல்லையிலே ஆறுமுக சுவாமியாராக பார்க்கிறோம் அல்லவா. அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்திலே நாங்கள் கண்களினூடாக பார்க்க போகிறோம். இப்போது அங்கே சிவப்பு நிற திருச்சிலை போடப்பட்டிருக்கிறது. அது விலகுகிற போது எல்லோருடைய கண்களுக்கும் நல்லைக்குமரன் காட்சி தரப் போகிறான். நல்லூரில் வந்தவர்க்கு நாள்தான் என் செய்யும், போதான் என் செய்யும், நம்மை நாடி வந்து வினைதான் என் செய்யும், எல்லாம் நல்லை குமரன் என்று சொல்ல அத்தனையும் விலகிவிடும் அல்லவா. எனவே நல்லையிலே இருக்கிற வேப்ப மரங்களும் அங்கே ஆடாமல் அசையாமல் நல்லை குமரன் தேரேறுகிற போது இயற்கை சுற்ற அவனுக்கு தலையசைத்து இருக்கிறது அல்லவா. மெது மெதுவாக காலை பொழுது புலந்து இருக்கிறது. அங்கே சூரிய பகவான் கிழக்கு வானிலே மெது மெதுவாக எழுகிற காட்சியை பார்க்கிறோம். தன்னுடைய செங்கதிர்களை இந்த பூவி பிரபஞ்சத்திலே விடுகிற போது அங்கே இறுதியிடச் செல்லுகிற பறவை இனமும் ஒருமுறை நெல்லைக்கந்தனை பார்க்க வேண்டும், ஒருமுறை நெல்லைக்கந்தனை பார்க்க வேண்டும் என்று அந்த பறவை இனங்கள் கூட ஆகாயத்திலே அங்கே வட்டமிட்டு செல்கிறது. ஏன் தெரியுமா? நெல்லைக்குமரின் அழகு ஒரு தனி அழகல்லவா. அந்த காட்சியை காண இந்த எண்ணம் போதாது அல்லவா. ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் எடுத்தாலும் நல்லை குமரனுடைய அழகு காண இந்த இரண்டு கண்கள் போதாது. நல்லைக்கு வந்துவிட்டாலே புனிதம் என்பது எங்களுக்கு வந்துவிடும். அங்கே நல்லையிலே நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு காட்சி அழகான. அங்கே ஓம் என்கிற பிரணவத்தை தெரியாத பிரமனை கூட சிறையிலே அடைத்தவன் அல்லவா இந்த முருக கடவுள். அதனாலே அழகாக அங்கே ஆலயத்தினுடைய அந்த பேருக்கு முன்னே ஒரு காண்டாமணி காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். அது அந்த சுவாமி எழுந்தருளி தேரிலே வருகிற போது கூட அந்த காண்டாமணி அந்த சுவாமி தேரிலே வருகிற அக்கணமும் மறுகணமும் அது வந்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாம்புராணி வாசம் கமகம என்று அந்த நறுவனம் இங்கும் அந்த மனத்தை பரப்புகிறது. ஏனென்றால் தாம்புராணி தூபம் அகில் தூபம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை எல்லாம் இந்த பக்தர்கள் கையிலே தாங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் கந்தவேலனுடைய நாமத்தை சொல்லுகிற அடியார்கள் அல்லவா. இங்கே ஆலயத்துக்குள்ளே இப்போது மட்டும் கூப்பு காவடிகள் பறவை காவடிகள் எந்த விதமான நேர்த்தி கடன்களை செய்பவர்களும் நுழைய முடியாது. அங்கே பிடிப்பிரகாரத்திலே அந்த தடுப்பு காவலிலே அதற்கு பின்னர் சுவாமி தேரிலே எழுந்தருளி அதன் பின்னர் வந்த பின்னர் தான் அங்கே காவடிக்கான நேர்த்தி கடன்களை நிறைவு செய்ய அடியவர்கள் அந்த வாயில் தடுப்பு காவல் வரையில் தான் தங்கள் நேர்த்தி கடன்களை இன்றைய நாளிலே நிறைவு செய்து கொள்ள முடியும். எனவே அருமையான காலை பொழுதிலே நாங்கள் நல்லை கந்தனிலே பார்க்கிற காட்சி ஒவ்வொரு கண்களும் அந்த நல்லை குமரின் அழகை கண்டுகொள்ள காத்திருக்கிறது. நல்லைக்கு வந்துவிட்டால் படைவஞ்சம் வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று தேரடி சித்தர் சொன்னது போல அந்த நல்லையினுடைய அலங்கார கந்தனுடைய தேர் அக்கினி சுவானை போன்ற தேர் அரோகரா. இப்போது அங்கே திருச்சியிலே விலக நல்லூர் கந்த பெருமானின் சரோகரா, நல்லூர் கந்த பெருமான் சரோகரா, அங்கே அரோகரா கோஷம் எங்கும் ஒலிக்கிறது. அந்த நல்லை குமரன் புறப்பட போகிறான். அங்கே பஞ்சாலாட்டி தீபம் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் நல்லைக்கு திரும்பி ஒரு தெய்வீக காணத்தோடு இணைந்து மீண்டும் நல்லை குமரனுடைய இந்த நேரலையினூடாக இணைய காத்திருக்கிறோம். எங்களுடைய கலையகத்திலே இருக்கிற சகோதரி அறிவிப்பாளரோடு இணையிருக்கிறோம். வணக்கம்.

0: கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக. இன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.
1: வடத்தினுடைய நீளமும் பருமனும் பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு கைகளாலும் அவற்றை இறுக்கி பிடிக்க முடியாத அளவுக்கு பெரியதாக அது இருக்கின்றது. அந்த ரதத்தை இப்பொழுது அசைப்பதற்காக மக்கள் முண்டியடிக்கின்ற காட்சி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. கவிதா,
2: நிச்சயமாக ஒரு புறம் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் ஒலிக்க தேரின் வடம் பிடித்து இழுக்கும் ஒவ்வொரு பக்தர்களின் முகத்திலும் அளவற்ற ஆனந்தத்தையும் பக்தியையும் பக்தி

0: அனைவருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஆசைதான் இந்த தேரின் வடம் பிடித்தெழுப்பதென்பது. அந்த தேரின் வடத்தை பிடித்தெழுப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அந்த அற்புதமான தருணத்தில் ஒரு சில பக்தர்கள் இணைந்திருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. பக்தி பரவசத்தில் திளைத்து பக்தி பரவசத்தில் மூழ்கி அவர்களினுடைய அந்த ஆன்மீக உணர்வின் அதீத வழிபாடாக இந்த நிகழ்வானது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா என்பது நாங்கள் முதலில் சொன்னது போலத்தான் இது வெறும் திருவிழா மாத்திரமல்ல, எங்களுடைய அடையாளமாகவும் பாரம்பரியமாகவும் இருக்கின்றது. தமிழர்களின் திருவிழா என்று சொன்னால் கூட மிகையாகாது ஐயா.
1: உண்மைதான் கவிதா பாரதி அவர்களே. இதில் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தேரானது நகர துவங்கிய பின்னர் அதன் பின்னால் அங்க பிரதட்சிணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே குழுமியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தேரை தொடர்ந்து அவர்கள் அங்க பிரதட்சிணமாக நான்கு வீதிகளையும் சுற்றி வருவார்கள். அவை மிகவும் கடுமையான நேர்த்திக்கடன் செலுத்தும் முறை என்று கூறுவோம். அவ்வாறான நேர்த்திக்கடனை செலுத்துவார்களாயானால் நிச்சயமாக அவர்களுடைய பிரார்த்தனையை முருகன் ஏற்றுக்கொண்டார் என்பதே இதன் விளக்கம். ஆகவே முருகனுடைய அருளிற்கும் தாய் உள்ளத்திற்கும் இந்த பிரார்த்தனைகளும் அடியளித்தல் போன்ற பெண்கள் செய்கின்ற நிகழ்வுகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இது பெருகிக்கொண்டே செல்கின்றது. பக்தர்களுடைய இந்த இக உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் கேட்பவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாகவே வழங்கி வருகின்ற இந்த நல்லூர் கந்தனின் அருளை இன்னும் வியாபித்து கூறுவதற்குரிய வாக்கியங்கள் எங்களிடம் இல்லை என்றே கூறலாம். இப்பொழுது தேர் கொட்டகையில் இருந்து மிகவும் கம்பீரமாக சிறிது சிறிதாக தேரானது நகர்கின்ற காட்சியை காண்கின்றோம். அந்த தேரிலே பல பகுதிகளிலும் பொருதி இருக்கக்கூடிய அந்த மணிகளின் ஓசை இங்கே கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காற்றின் அசைவுகளால் அதில் அலங்கரிக்கப்பட்டுள்ள கொடிகளும் மற்றும் தொம்பை அமைப்புகளும் ஆடி அசைவதை பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தமாக ஒரு ஊஞ்சலிலே முருகப்பெருமான் இருந்து பக்தர்களை ரசித்த வண்ணம் பார்த்து கொண்டிருப்பது போல் இருக்கின்றது.

0: எம்பெருமான் கந்த பெருமான் நல்லூர் கந்தனின் விழா கூடத்தில் நாங்கள் இன்று காலை வேளையிலேயே இணைந்திருக்கின்றோம். இப்போது எங்களோடு அந்த தளத்திலிருந்து அழைப்பின் வழியாக எங்களுடைய தவனேஸ்வரன் இருக்கிறார். வணக்கம் தவனேஸ்வரன்.
1: வணக்கம். மீண்டும் நாங்கள் நல்லை குமரனுடைய திருத்தேர் பவனியோடு மீண்டும் இணைந்திருக்கிறோம். நல்லூர் நம்ம எங்களுடைய கலையகத்திலே இருந்து அருமையான காலை பொழுது பெருமானுடைய திருவரும் நிறைந்த தேர் திருவிழா பவனி பக்திபூர்வமாக ஆரம்பமாகி இருக்கிறது. இப்போது நல்லூர் கந்த சுவாமியார் ஆறுமுக சுவாமியாராக தங்க ரதங்கள் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரிலே அங்கே என்ன அழகாக ஆறுமுக சுவாமியார் அமைந்திருக்கிறார். தக தக என்று தங்கங்கள் அந்த சூரிய கதிர்களுக்கு ஒலிக்கிறது. அருமையான எத்தனை ஆபரணங்களை சுற்றிய நாயகனாக, அபயகரம் கொடுக்கிற நாயகனாக, வேள் செவ்வழேந்திய நாயகனாக, தேவட்டொடியோனாக ஆறுமுக சுவாமியார் திருத்தேரிலே முருகா செந்தில் முதல்வா மாயோன் மருகா எங்கள் ஆறுமுக சுவாமியே நல்லைக்குமரா எழுந்தருளி வருக. எங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காகத்தான் நல்லை குமரன் அங்கே திருத்தேரிலே ஆரோகணிக்கிற காட்சியையும் அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கக்கூடிய வைகுந்த குருக்கள் அவர்கள் அருமையாக அங்கே சுவாமியோடு எழுந்தருளி வருகிற திருக்கோலத்தை பார்க்கிறோம். நல்லை கண்டனுடைய அடியார்கள் தனசமுத்திரமான இடத்திலேதான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நெரிசலாக இருக்கிறது. பத்த கோடிகள் பல ஆயிரம் அடியார்கள் நெரிசல் முண்டியடித்து அங்கே வடக்கையிலே பற்றி வருகிற போது நாங்களும் அந்த நெரிசல்களுக்கு மத்தியிலே இருந்து நேயர்களுக்கு இந்த நிகழ்வுகளை வழங்குவதற்கும் விளம்பர அனுசரணையாட்களை நாங்கள் நினைவுபடுத்துவதற்காகவும் இந்த நல்ல குமரனுடைய திருவாசலில் நிறைந்திருக்கிறோம். அருமையான காலை பொழுது அங்கே வேப்பம் குறிப்பாக பவுனியா வேப்பங்குளத்திலே இருந்து கால்நடையாக அங்கே வேப்பங்குளம் முத்துமாரி நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே இருந்து வருகிற அந்த பக்தர்கள் எல்லாம் அங்கே பின்னுக்கு வருக தருகிற காட்சியை பார்க்கிறோம். அங்கே இன்னும் பார்க்கிறோம் அடியார்கள் எல்லாம் பக்தி பஜனையோடு வருகிற போது நாங்கள் இந்த நல்லை கந்தனுடைய

எம்பெருமான் கந்தபெருமான் நல்லூர் கந்தனின் திருவிழா கூடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களோட தவனேஷன் அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டு அங்கு நடக்கின்ற நிகழ்வுகள் பற்றி இப்பொழுது அது பற்றிய விடயங்களை பற்றி எங்களுக்கு அறிய தந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நல்லூர் கந்தன், நல்லூர் வசந்தம் பானொலியில் நல்லூர் விஷயங்கள் பற்றி, அங்கு நடக்கின்ற நிகழ்வுகள் பற்றி உங்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும்.

0: மீண்டும் நாங்கள் தவணேசனை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம்
1: தவணேசனே. மெது மெதுவாக நல்லை குமரலும் தருணி வருகிற வேளை இடர்கள் பல நேர்ந்தாலும் நல்லையில் இருந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் நேரலையாக தர வேண்டும் என்று நினைக்கின்ற மரகணமே நல்லை குமரனுடைய திருவருள் ஓங்குகிற வேளை நல்லை குமரனுடைய பாடல் ஒன்றை எங்களுடைய செல்வச்சனதியானுடைய தேரினை எல்லாம் வடிவமைத்த எங்களுடைய சிற்ப ஆச்சாரியாராக திகழக்கூடிய மோகன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருடைய குரல் வளத்தில் ஒரு முருகன் பாடலை மிகுருகி நாங்கள் கேட்கப் போகிறோம். வசந்தம் இப்பமினூடாக பண்பலையினூடாக இப்போது அங்கே ஆறுமுக சுவாமியார் தேரிலே ஏறி வருகிற போது ஒரு அருமையான குரலோடு தேன்மதுர குரலோன் என்று இன்று போற்றக்கூடிய ஏமோகன் அவர்கள் சிற்ப ஆச்சாரியார். எனவே அவருடைய அந்த குரல் வளத்தில் ஒரு பாடல் இப்போது இந்த ஆலய சூழலில் இருந்து நாங்கள் கேட்கப் போகிறோம்.
2: உள்ளத்திலே நீ இருக்க

கடை கண் பாறையா, உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா என்

பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமே அருள் படைத்த வள்ளலே, நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை தூண்டு கொள்ள தேடும்.

இன்பம் வந்து என்னை தேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என்

0: அருமையான ஒரு குரல் வளத்திலே நல்லை குமரனுடைய வாசலிலே ஆனந்த கண்ணீரினாலே அந்த பாறையாள் என்று திகக்கடவன் எங்களுடைய சிற்ப ஆச்சாரியார் சிறப்புக்குரிய நல்ல எங்களுடைய தொண்டைமனான செல்வச்சின்னதையானுடைய தேரை வடிவமைத்த சிற்பாச்சாரியார் ஏகமோகன் அவர்கள் அருமையான குரல் வளத்திலே பாடியிருக்கிறார். அதே போல பக்தி மணம் கமழும் நல்லையிலே அங்க பிரதட்சணம் செய்து வருகிற அடியார்களை பார்க்கிறோம். அப்பா, இது போலும் ஒரு காட்சி ஈழவள நாடு எங்கும் பார்த்ததில்லை. நீண்ட வரிசையிலே ஒரு அங்க பிரதட்சணம் செய்து வருகிற அடியார்களை பார்க்கிறோம். பூமி பந்திலே நல்லை குமரன் அருள் ஞானம் சுரக்குதடி ஓடோடி வந்து அவன் அருளமுதத்தை பருக வாருங்கள். நல்லைக்கு வந்துவிட்டாலே அவன் கருணை மழையை நமக்கு தந்துவிடுவான் அல்லவா. எனவே அந்த நல்லை குமரனுடைய வாசலிலே பக்தர்கள் எல்லாம் அழகாக அங்கே மங்கையர்கள் எல்லாம் அடியெடுத்து வருகிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் ஆடுவார் ஒருபுறம் பாடுவார் ஒருபுறம் ஆனந்த கண்ணி நீர் அறிவினேர் சொறிவார் ஒருபுறம் கைதான் மேலை கைதான் மேல் தலை குவித்து வணங்குவார் ஒருபுறம் ஆடற் கலை வல்லோன் சில்லையில் நின்றாடுகிற குமரனின் திருமகன் நல்லையில் நின்றாடுகிறான் அல்லவா. எனவே அருமையான காலை பகுதியிலே இந்த காட்சியை இந்த பூலோகத்திலே பார்க்க நாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம். கைலாய மலை காட்டி போல பூலோக காட்டி அறம் என்கிற தர்மத்தை நிலைநாட்டுகிற மானிடர்களுக்கு வாழ்வு வழிகாட்டியாக கந்தவே பெருமான் இந்த திருவீதியிலே எழுந்தருள் வருகிற முத்தான முத்து குமரனடி அம்மா அவன் மூவலகும் காக்க வந்த குமரனடி அம்மா ஏத்தாமல் அருள் ஞானத்தை செருவானடி அம்மா அவன் அடியார்க்கு வரமருளுகிற குமரன் என்று வேண்டுகிற போது இப்போது தேரானது அருணகிரிநாதர் பெய்ய வாயில் அந்த எப்படி அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய தோளிலே கிளியாக அமர்ந்து கொண்டாரோ அதே போல அருணகிரிநாதருடைய கோபுர வாசலிலே மெதுமெதுவாக திருப்புகளை மாய் மணக்க தந்தவர் கந்தல் அலங்காரத்தை தந்தவன் கந்தல் அனுபூதியை தந்தவன் அழகு நிறைந்த அருணகிரிநாதருடைய வாசலிலே மெதுமெதுவாக குமரக்கடவுளுடைய தேர் மண்ணிலே அசைகிறது. ஆணவம் கண்மம் மாஜை என்று சொல்லப்படுகிற மும்மலங்களை அழிப்பதற்காக மூ உலகத்திலே திருவருளை தருகிற குமரன் தந்தைக்கே வாய்பொத்தி இருக்க வைத்து மௌனமாக அந்த உபதேசத்தை உரைத்தவன் அல்லவா குமரன். அதனாலேதான் பரமனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அல்லவா. எனவே அப்படியான அருக்குமரனாக நல்லை குமரனாக நானிலம் போற்றுகிற நல்லூரா அலங்காரா நல்லூரா அலங்காரா என்று நாம கோஷம் எங்கு ஒலிக்கிறது. வானத்திலே இருக்கிற தேவர்கள் கூட இன்றைக்கு முருகக்கடவுளை பூலோகம் நோக்கி பார்க்கிறார்கள். ஏனென்றால் தேவர்களுக்கே பாடம் புகட்டித்தவன் தேவர்களுடைய துயரத்தை துடைத்தவன். அதனாலேதான் அந்த தேவர்கள் புயல் உடைத்தமையினாலேதான் தெய்வேந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மனமுடித்து கொடுத்தார். எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அந்த இந்து மக்கள் இந்த காட்சியை இன்றைக்கு உலகமெங்கும் இருந்து பார்க்கிறார்கள். நல்ல என்பது ஒரு தனித்துவம். எனவே இந்த காட்சியை பார்ப்பதற்காக எங்கெங்கெல்லாம் இந்துக்கள் எந்தெந்த மூளை முடுக்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளிலே இருந்து கண்விழித்து கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இரவு பொழுதானாலும் இந்த காட்சியை கண்டுகொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் நல்லை போல ஒரு காட்சி கண்களுக்கு தெரிவதுண்டா? எனவே நல்ல என்பது ஒரு கைலாசம். அந்த கைலாசத்திலே குமரன் பெறுகிறான். நல்லைக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் கார்த்திகை நட்சத்திரத்திலே எந்த காரியத்தையும் நல்லையிலே சிறப்பாக செய்து கொள்வார்கள். அண்மையிலே கூட அங்கே வடப்பு வாசலினுடைய நுண்ணிக் கோபுரம் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே சிறப்பாக வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் நல்லையிலே சிறப்புக்குரிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து செய்து கொள்வார்கள். மேளதாளம் உட்பு வாக்கியங்கள் எத்தனை வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அருள் சுரக்கிற நல்லை குமரன் எழுந்தருளி வருகிறான். நல்லூர் முருகா வருக ஞான வண்டிதா வருக சச்சிதானந்த பரமொழு சென்று அப்பறை நிச்சய முருகன் அர்ணகிரிக்கு அருள் செய்தார். கோபுர வாசலிலே இருந்து தாமரை மன்கள் அங்கே தூங்குகிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் எத்தனை காட்சியை இந்த நல்லையிலே கண்டுகொள்ளப் போகிறோம். ஆமாம், இந்த நேரத்தில் நாங்கள் விளம்பரதார்களையும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. கலியகம் நல்லையில் இருந்து எங்கள் வசந்தமயம் தலையத்துடாக உங்களோடு இணைந்திருக்கிற நாங்கள் தொடர்ந்தும் அந்த நல்லை குமரனுடைய விளம்பர தாரர்களை நாங்கள் இந்த திருவிழா நேரத்தில் இணைக்கப் போகிறோம். இப்போது கலியகத்திலே அன்பு அறிவிப்பாளர் அவர்கள் தக அறிவிப்பாளர் இருக்கிறார். தொடர்ந்தும் அவரோடு இணைந்து மீண்டும் நல்லை குமரனுடைய இந்த தேர் திருவிழா இப்போது தேரானது பெருமானுடைய தெற்கு முகத்திலே அங்கே அருணகிரிநாதருடைய கோபுரத்து தன்மையில் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் கலியகம் திரும்பி மீண்டும் உங்களோடு இணைய போகிறோம். அங்கே வேதங்கள் எல்லாம் ஒலிக்கிறது, வேதநாதம் ஒலிக்கிறது. சமஸ்கிருதத்திலே அருமையாக அந்த வேதத்தையும் கேட்டு நல்லை கந்தனுடைய திருவருள் உங்களுக்கு எஞ்ஞான்று அழியாத பெருவாழ்வு தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் இணையும் வரை கலையகம் திருப்புகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி தவனேஷன். நல்லை கந்தன் அருள் பாலித்த வண்ணம் மக்கள் லட்சோதி லட்சம் மக்கள் அங்கே கூடியிருக்க அங்கே வளம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் எங்களால் காணக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் அதை பற்றிய விடயங்கள் பற்றி எங்களோடு அங்கிருந்து எங்களுடைய தவனேஷன் அழைப்பின் வழியாக நேரலையாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் அனுசரணையை வழங்குகிறார்கள். நிப்போன் முதற்தர நிப்போன் சீமெந்த் வாய்களை விநியோகிக்கும் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். அதேபோன்று அஸ்வினி ஹேர் ஆயில் முடிவுதிர்வை குறைக்கிறது, இயற்கையான பொலிவை தருகிறது. விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர்ஸ் 50 இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
2: மறந்து இறைவனை தரிசிக்கின்ற ஒரு அற்புத தருணத்தை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
3: நிச்சயமாக ஒவ்வொரு பக்தர்களின் உள்ளத்திலும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைய பிரார்த்தனை என்பதும் நகர்ந்து கொண்டிருக்கும். மெது மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேரினை போலவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் முருகப்பெருமான் மெது மெதுவாக அகற்றி அவர்களுக்கு சிறந்த ஆயுள் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு முருக பக்தர்கள் அனைவருக்குமே இருக்கும். அந்த ஆசையோடும் அந்த எதிர்பார்ப்போடும் அந்த பிரார்த்தனையோடும் அந்த நம்பிக்கையோடும் தான் இன்று நல்லூரான் சன்னதியில் ஒன்று கூடி முருகப்பெருமானின் தரிசனத்திற்காக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கடந்த வருடம் வந்திருப்பார்கள், இந்த நேர்த்திக் கடனை செலுத்துவதாக என்று ஒரு பிரார்த்தனையை செய்திருப்பார்கள். அந்த பிரார்த்தனையின் பலனாக இன்று அந்த நேர்த்திக் கடன்களை செலுத்தக்கூடிய அந்த காட்சியையும் கூட எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகா எங்கள் துயர் துடைப்பாய், முருகா எங்கள் குடும்பங்களுக்கு அருள் புரிவாய் என்று முருகப்பெருமானின் அருளை வேண்டி அவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காக குடும்பத்திற்காகவும் அவர்கள் முருகனிடம் உருகி வேண்டக்கூடிய அந்த அற்புதமான காட்சியையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது வெறும் பக்தி உணர்வு மாத்திரமல்லாமல் எங்களுடைய பாரம்பரியம் கலாசாரத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது என்றே சொல்ல வேண்டும். மேள தாளங்கள் முழங்க, பக்தி பாடல்கள் ஒலிக்க, மலர்தூவை பக்தர்கள் வழிபடக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை, தேரில் முருகப்பெருமான் ஆரோகணிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நேரலை வாயிலாக வசந்த

0: எங்களுடைய நற்கதிக்கு தேவையான அனைத்து பாக்கியங்களையும் வழங்கக்கூடிய வாயிலாக அந்த குபேர வாயில் இருக்கின்றது. அந்த வாயிலுக்கு அருகாமையில் இப்பொழுது இந்த சித்திர ரதம் மெதுவாக நகர்ந்து கடந்து வருகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதோடு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய தரிசனமானது பக்தர்களை நோக்கி அவருடைய கனிந்த பார்வை இங்கே சென்று கொண்டிருப்பதையும் அவை பக்தர்களின் உள்ளத்தில் நிரந்தரமாக வீற்றிருப்பது சிம்மாசனம் விட்டு வீற்றிருக்கின்ற காட்சியையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகனை தரிசித்தவர்களுடைய மனதிலே ஒரு ஏதோ ஒரு காரியத்தை சாதித்து விட்டோம் என்ற உணர்வை ஏற்பட்டிருக்கின்ற காட்சிகளையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற சில பக்தர்கள் முதன் முறையாக இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது உண்மையில் இவ்வாறான ஒரு உணர்வு பூர்வமான பக்தி நிகழ்வை தங்களது வாழ்விலே கண்டதில்லை என்று கூறிய பல தருணங்களும் இங்கே இருக்கின்றது. இது வெறுமனே நாங்கள் கூறுவதை விட அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுதே அதனுடைய உண்மை உணர்வுகளை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பக்தர்கள் சாறை சாறையாக அங்க பிரதட்சிணம் செய்கின்ற காட்சியையும் காணக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் அடியளித்தல் என்ற நேர்த்தி கடனை நிறைவேற்றி வருகின்ற காட்சியையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றை பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நேர்த்தியை செலுத்துகின்ற காட்சி அற்புதமாக இருக்கின்றது. இப்பொழுது பக்தர்கள் முருகனை காண்பதற்காக இன்னும் ஆலய முற்றிலை நோக்கி வருகின்ற காட்சிகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.
1: நிச்சயமாக முருகப்பெருமானின் திருவருளை நாடி பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடிய காட்சியும் எங்களுக்கு அப்படியே மெய்சில் இருக்க வைக்கின்றது. உடலை தரையில் வைத்து ஆலயத்தை சுற்றி உருண்டு வலம் வரக்கூடிய இந்த வழிபாட்டு முறை பார்க்கபவர்களின் கண்களை கலங்க செய்யக்கூடிய வகையில் அவர்களினுடைய அந்த அதீத ஆன்மீக பற்று அதன் மீது கொண்ட நம்பிக்கை எல்லாமே புலப்படக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே வரலாற்று நிகழ்வு என்று சொன்னால் இதை மிகையாகாது.
0: உண்மைதான். இதைவிட இன்னும் பல நேர்த்தி கடன்கள் எல்லாம் சில நாட்களுக்கு முன் தொடர்ச்சியாக நடைபெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவடி ஆடுதல் மற்றும் அழகு பூட்டுதல் மற்றும் பறவை காவடி போன்ற பல நிகழ்வுகள் இங்கே நடைபெறுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பக்தர்கள் தங்களை வருத்தி இறைவனை நினைத்து இந்த பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள் என்றால் இந்த இறைவனுடைய பெருமையை இதற்கு மேல் உலகுக்கு காட்ட இயலாது. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கின்றது இந்த திருவிழா.
1: கட்டாயமாக எதையுமே பொருட்படுத்தாமல் உடல் சிரமத்தையும் மறந்து முழு நம்பிக்கையுடன் அங்க பிரதர்சனம் செய்யக்கூடிய அந்த பக்தர்களின் பக்தி உணர்வு உண்மையிலேயே பார்ப்பவர்களை மாத்திரமல்ல எங்களை கூட நெகிழச் செய்கின்றது. அந்த அளவுக்கு அவர்களின் அந்த ஆன்மீகத்தின் மீதான ஆழம் அதன் மீதான நம்பிக்கை என்பது புலப்படக்கூடியதாக இருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா தொடர்பான நேரலையோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தோடு நல்லூரான் சண்முக பெருமானாக திருத்தேரிலே ஆரோகணிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் நேரலையாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மணி சிவராமகிருஷ்ண ஐயர் மகேஸ்வர குருக்கள் எங்களோடு இணைந்து நல்லூர் தொடர்பான பல விடயங்களை தெளிவாகவும் விரைவாகவும் தந்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே ஐயா, இந்த நிகழ்வானது இன்று வரலாற்று ரீதியாக பார்க்கும் போது வருடா வருடம் அலங்கார கந்தனுக்கு உற்சவம் எடுத்தாலும் ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமான அந்த முறையில் நீங்கள் பல தேர் திருவிழா உற்சவங்களை பார்த்திருப்பீர்கள். இம்முறை நீங்கள் பார்த்திருந்த இந்த காட்சிகளில் ஏதேனும் வித்தியாசத்தை உணர்கின்றீர்களா?
0: உண்மையாக நிறைய வித்தியாசங்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் அங்கே நேரடியாக இருந்து தரிசிக்கின்ற பொழுது நாம் கீழிருந்து இறைவனை மேல் நோக்கி பார்ப்போம். மனிதர்களுடைய இயல்பு அதுதான். தலைவனை மேலே உயரத்தில் வைத்து கீழிருந்து பார்க்கின்ற தன்மை. கந்தர்வர்களும் கிம்புருஷர்கள் தேவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து இறைவனை தரிசிப்பதாக கூறுவது வழமை. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது அவர்கள் வந்து விடுவதாகவும் அவர்களை வரவேற்கும் முகமாகத்தான் அந்த கட்டியம் கூறப்படுகின்றது. அதிலே மந்திரபூர்வமாக சொல்லும் பொழுது கந்தர்வ கிம்புருஷ

0: என்று கூறி அவர்களை வரவேற்பதற்காக அங்கு கூறி அதற்கான மணியோசைகளை செய்வார்கள். அந்த தருணத்தில் தேவர்கள் எவ்வாறு முருகனை தரிசித்திருப்பார் என்பதை இன்று இந்த நேரலை வாயிலாக வான்வழியாக அந்த படத்தை பார்க்கும் பொழுது மெய்சிலிர்க்க வைத்துவிட்டது. உண்மையில் முருகன் வானிலிருந்து பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமான காட்சியாக இங்கே எங்களுக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். முருகனுடைய முகம் ஆறு முகங்கள், அதில் மேல் நோக்கிய முகம் ஒன்று உண்டு. அந்த ஐந்தாவது முகம் தேவர்களுக்கானது, ஆனால் இன்று நாம் அதை மனிதர்களுக்கானதாக மாற்றி இங்கே அவருடைய தரிசனத்தையும் அவருடைய அருளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற காட்சி வாழ்வில் மறக்க முடியாத காட்சியாக எனக்கு தோன்றுகின்றது.
1: நிச்சயமாக இது ஒரு தேரோட்டம் என்பதையும் தாண்டி தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு மகத்தான ஆன்மீக பாரம்பரியம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் யாழ்ப்பாணத்தின் சைவ சமய மற்றும் தமிழர்களின் பண்பாட்டினை உலகிற்கு எடுத்து இயம்பக்கூடிய ஒரு வரலாற்றின் பின்னணியை கொண்ட ஒரு இடமாகவும் ஆலயமாகவும் திகழ்கின்றது. ஈழத்தின் ஆன்மீக அடையாளமாக திகழக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா தொடர்பான நேரலையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய இந்த அற்புதமான தருணத்தில் திருத்தேரில் எழுந்தருளை இருக்கும் சண்முக பெருமானை தரிசிக்க கிடைத்திருப்பதும் இந்த நேரலையோடு நீங்கள் இணைந்திருக்க கிடைத்திருப்பதும் ஒரு மாபெரும் பாக்கியமாகத்தான் நான் கருதுகின்றேன்.
0: உண்மைதான். சாதாரணமாக நாங்கள் வாழ்விலே அன்றாடம் வீதியிலே செல்லும் பொழுது பல நெருக்கடிகளை சந்திப்போம். வாகன நெரிசல்கள், போக்குவரத்து நெரிசல்களை எல்லாம் சந்திப்போம். ஆனால் இந்த நல்லூர் எம்பதியில் இவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கின்ற பொழுதும் அந்த முருகனுடைய தேரானது மெதுமெதுவாக அந்த குறித்த நேரத்திலேயே அந்த பகுதிகளை கடந்து வந்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே தெய்வாதீனம் என்றே கூற வேண்டும்.
1: நல்லூர் தேர் திருவிழா தொடர்பான நேரலை மற்றும் கலந்துரையாடலோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
2: வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தரின் வீதியுலா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரோஹரா முழக்கங்கள் விண்ணை பிளக்க பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் வீதி நெடுங்கிலும் திரண்டு நின்று கந்தவீரனை தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள். சுவாமி வீதியுலா வரும் காட்சிகள் காண்பதற்கு நாங்கள் கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அங்க பிரதட்சணம் செய்வோருக்கும் காவடி எடுத்து ஆடுவோருக்கும் ஒருபுறம் கந்தனின் அருள் பார்வை தன் மீது விழாதா என்று வேண்டிக் கொண்டிருக்கும் பக்த கோடிகள். இந்த பக்தர்கள் மத்தியில் கந்த பெருமான் எழுந்தருளி ஆரோக்கித்த வண்ணம் அருள்பாளித்த வண்ணம் அங்கே வரும் காட்சிகள் எம் கண்களை இன்னும் மகிழ்விக்கிறது. இப்போது எங்களுடைய அங்கிருந்து அழைப்பின் வழியாக தவணீசன். வணக்கம் தவணீசன்.
3: வணக்கம். அருமையான காலை பொழுதிலே நல்லை குமரனுடைய வாசனிலே மீண்டும் இணைந்திருக்கிறோம். அருமையான ஒரு பொழுதிலே எங்களுடைய நல்லை குமரனுடைய திருவாசலிலே இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போது நல்லை குருமணிகள் ஆதீனத்துக்கு அருகிலே பிருகப்பெருமானுடைய தேர் மேற்கு வீதியிலே எழுந்தருளி வருகிற காட்சியை பார்க்கிறோம். முருகா முருகா என்ற நாமம் எங்கு ஒலிக்கிறது அடியவர்களே? எங்களுடைய நல்லை குமரன் ஒரு தனித்துவமான தெய்வம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஏழையும் அவனை வழிபட்டுக் கொள்ளலாம். முருகா உன்னை அர்ச்சனை செய்வதற்கு என்னிடம் பணம் இல்லையே என்று யாரும் சொல்ல முடியாது. உலகத்திலே ஒரு ரூபாய் பணம் இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அளவு ஒரு ரூபாய் தான் இந்த காலத்திலும் நல்லை நாயகனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு அர்ச்சனை பற்றிச்சிட்டு ஒரு ரூபாய் நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தால் 100 ரூபாய் அந்த முன்னிட்டு இருக்கின்ற உண்டியலிலே போட்டுவிட்டால் 100 டிக்கெட் பற்றிச்சிட்டு உங்களுக்கு கிழித்து தருவார்கள். நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் 1 டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம். எனவே அப்படியாக ஏழையும் அழுத குரலுக்கு அபயம் கொடுக்கிற கந்த வடிவேலனாக கருணை வள்ளலாக நல்லூர் கந்தன் இருக்கிறான். நல்லூர் கந்தனுடைய திருவாசல் எங்கும் பக்த கோடிகள் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சோபைகள் எல்லாம் விஸ்தரிக்கப்படுகிறது இந்த நல்லூர் திருவிழா தேர் திருவிழாவுக்காக. கொழும்பிலே இருந்து புகையிரத சேவை, அதே போல இலங்கை போக்குவரத்து சேவை, அதே போல தனியார் போக்குவரத்து சேவை விஸ்தரிக்கப்பட்டு பல பாகங்களிலிருந்து மலையகம் கிழக்கிலிருந்தும் மற்றும் ஏனைய மாகாணங்கள் மாவட்டங்களிலிருந்தும் படையெடுத்து வந்திருக்கிற அடியவர்களை பார்க்கிறோம். ஏன் கடல் கடந்து கூட இருந்து அடியவர்கள் இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்டு இன்னும் மெருகூட்டக்கூடிய வகையிலே பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். நல்லையிலே ஒவ்வொரு நாட்களும் திருவிழா ஒவ்வொரு தனிச்சிறப்பை காட்டி நிற்கிறது. அதிலே இந்த ஆலயத்திலே இருக்கிற அரங்குகள் தோறும், ஆலயத்தை சூழ்ந்திருக்கிற மடங்கள் தோறும், அரங்குகள் தோறும் நிகழ்வுகள் மாலை பொழுதிலே சிறப்பாக ஒரு ஆன்மீகம் ஊத்தெடுக்கிற ஒரு நிகழ்வாக எங்கு பார்த்தாலும் அந்த ஆன்மீக அலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நல்லையிலே. எனவே நல்லூர் கந்த பெருமான் என்பது பாப்பான முதலியார் பரம்பரையினர் இன்றும் சிறப்பாக அந்த தனி ஒருவருடைய நிர்வாகத்தின் கீழே இந்த ஆலயம் நிர்மிக்கப்படுகிறது என்றால் தான் ஆக வேண்டும். எனவே அப்படியான ஒரு நல்லையிலே நின்று நாங்கள் இந்த நல்லை அருளமுதத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம். அங்கே மங்கள வாத்தியங்கள் எல்லாம் சியப்பா குழுவினருடைய முதல்வர்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் அவர்கள்தான் சுற்றுப்பா குழுவினர் தான் சுரப்பிப்பார்கள். எனவே அவர்களுடைய அந்த மங்கள வாத்தியம், யாழ் வாத்தியம், ஏனைய கருவிகள் எல்லாம் இசை வாத்தியங்களாக யாழ் மண்ணிலே உண்ணிக்கிறது. யாழ் அமுதம் தருகிற அருளமுத நாயகன் இப்போது அங்கே வடக்கு திசை நோக்கி, அங்கே வடதிசை குபேர திசை கோபுர குபேர கோபுரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அங்கு வேதங்கள் எல்லாம் இருக்கு. யசு சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படுகிற வேதங்களை அடிப்படையாக கொண்டு நான்கு சக்கரங்களும் திருத்தேரனுடைய அது அசைகிறது. அங்கே அக்கிவாணி போன்ற வடிவமுடையது ஒரு தேர். இந்த தேர் ஏன் ஆலயங்களிலே இழுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த தேர் இழுக்கப்படுவதற்கு காரணம் ஆணவன் கண்மன் மாறிய இந்த மூன்று மலங்களையும் இறைவன் அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருத்தேரை நாங்கள் வடம் பிடித்து இழுப்பார் பாஞ்சரத்தில் இடம் பிடிப்பார் என்று நம் சமயம் கூறுகிறது. எனவே வடம் பிடித்து இழுத்தால் வளமான வாழ்வு கிடைக்கும். இந்த பஞ்ச கிருத்தியங்களிலே இன்றைய திருவிழா அடுத்த திருவிழாவை குறித்து நிற்கிறது. கருணை கந்தனாக, கண்கண்ட தெய்வமாக, பூலோக நாயகனாக, புவன சுந்தரனாக, தன் அங்கே தாயாள் உமையவள் கொடுத்த மேல் கொண்டுதான் சூரபதுமனை தன்னகத்தை கொண்டான் முருக கடவுள். எனவே கந்தன் போல் அழகு தெய்வம் இல்லை. கத்தியப்பரை மெச்சிய முருகன் அருணகிரிக்கு அருள் செய்த அருளாளர். ஏன் நக்கினரோடு கூட மடக்குரைத்த கந்தவன் பெருமானாக நல்லையில் நல்லூர் அலங்கார கந்தன் வருகிற காட்சியை பார்க்கிறோம். நாங்கள் இந்த நல்லையிலே இறந்து சற்று நேரத்தில் மீண்டும் அணி இருக்கிறோம். ஏனெனில் இங்கு சனசமுத்திரமாக இருப்பதனாலே ஒரு திண்டாட்டம், எங்கே நின்று செய்வது, எங்கு நின்று இந்த ஒளிபரப்பு செய்வது என்று நம்முடைய கலைஞர்கள் அப்படிய இந்த அறிவிப்பாளர் இந்த ஆலய சூழலில் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். இன்றைய தினம் வசந்தம் டிவி வசந்தம் இன்பெம்பினூடாகவும் நீங்கள் நேரலையாக இந்த காட்சிகளை கண்டுகொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் நல்லைய எங்களுடைய நல்லை கலையகத்திலே இருந்து மீண்டும் நாங்கள் எங்களுடைய வசந்தம் இப்பம் கலையகம் திரும்பி மீண்டும் அடையப் போகிறோம். ஏனெனில் அடிக்கடி நாங்கள் விளம்பரதாரர்களை நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் நல்லையனுடைய உற்சவம் இடம்பெறுகிற இந்த தருணம் வடக்கு வீதியிலே பெரும் நடத்தி வருகிற வேலை மீண்டும் மீண்டும் நாங்கள் விளம்பரதாரர்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும். அந்த விளம்பரதாரர்களுக்கெல்லாம் நல்லைக்கந்தனுடைய அருள் கிடைக்க வேண்டும். இன்னும் வியாபாரம் சிறப்பாக மேலோங்க வேண்டும் என இந்த நல்லைக்குமரன் திருத்தெருவிலே வருகிற நேரத்திலே நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களோடு இணையும் வரை கலையகம் திரும்புகிறோம் என்றும் உங்கள் அன்புக்குரிய நேர்முக வர்ணனையாளர் அல்வாயு நேசன். வணக்கம்.
2: நன்றி தவணேஷன். மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம் உங்களை. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் முதற்தர நிப்போன் சிமந்த் பாயிண்ட் ஃபைவ் நிப்போந்த சிமந்த் வகைகளை விநியோகிக்கின்ற சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம் அஸ்வினி ஹேர் ஆயில் முடிவுதிரவை குறைத்து இயற்கையான பொலிவை தருகிறது. விநியோகத்தர்கள் ராணி ஸ்டோர்ஸ் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13 அரோகன என்ற பக்தி பெருக்கின் நடுவே நல்லூர் வீதியில் கந்தபெருமான் வளம் வந்து கொண்டிருக்கிறார். பட்டுடுத்தி பவள மணி மாலைகள் மார்பில் மின்ன தங்க கிரீடம் சூரிய ஒளியில் பிரகாசிக்க அந்த சிங்கார வேலினின் திருமுகத்தை பார்த்த நொடியில் வந்த துயரமெல்லாம் பனி போல் விலகி போகிறது. நேர்களே, தாமரை போன்ற கண்கள், புன்னகை பூக்கும் இதழ்கள், அருள் சுரக்கும் கரங்கள், ஆகா இந்த அழகாபுரி வடிவை ஆயில் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அத்தனை அழகு இந்த தேரோட்டம். தெய்வீக வசீகரம் வீதியெங்கும் நாதஸ்வரத்தின் மங்கள ஓசை, தவளின் கம்பீர அதிரவும் நெஞ்சை நெகிழ வைக்கிறது. இந்த காட்சிகளை நாம் பார்க்கும் போது ஒருபுறம் மரோகரா கோஷங்கள் விண்ணை பிளக்க, மறுபுறம் கந்தனின் அருளை வேண்டி பாயும் பக்தர்களின் கண்ணீர் துளிகள், உலகெங்கும் திருநீறு பூசி கரங்களில் கற்பூர சட்டி ஏந்தி காவடி ஆடி வரும் அடியர்களின் பக்த சிலிர்ப்பு, இந்த நல்லூர் நேரலையே ஒரு பூகோள கைலாயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. சொந்தங்களை நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கரங்களை ஏந்தி அந்த கந்தவேளை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் அருள் நிச்சயம் உங்களை தேடி வரும். ரதமேறி தன் அடியார்களுக்கு காட்சி கொடுக்கும் எழுந்தருளும் கந்தபெருமான், பூக்களால் சூழப்பட்ட அந்த சிம்மாசனத்தில் சேவல் கொடியுடன் மேலும் பக்கமளவாக நிற்க நல்லை குமரன் உலாவரும் அழகை காண இந்த இரண்டு கண்கள் போதாத நேர்களே. அந்த அழகான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டு அந்த வர்ணனையை நாங்கள் உங்களுக்கு தத்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்தம் வானொலி வழியாக 102.6, 102.8 என்ற அலைவரிசையில். அதே போல நீங்கள் எங்கிருந்தாலும் www.vasantham.fm என்ற இணையதளம் வழியாகவும் இணைந்து கொண்டு இந்த நேரடி காட்சிகளை வர்ணனையாக நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். யாமிருக்க பயமே என்று அபயக்கரம் காட்டும் அந்த வடிவேலனின் அருட்பாவை இதோ நேரலையாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். செவிகளினூடாக கேட்டு செவிக்கண்ணூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அழகுற காட்சிகள் அழகாக இருக்கிறது. பக்தர்கள் சூழ எம்பெருமான் முருகப்பெருமான் உலாவரும் காட்சிகள் அங்கே தேரோட்டமாக வந்து கொண்டிருக்கிறது.
1: காட்சியிலே நாங்கள் வசந்தம் தொலைக்காட்சியின் வாயிலாக நேரலையாக தந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா.
4: உண்மைதான், இந்த உற்சவத்திலே கொடியேற்ற உற்சவம், கொடியிறக்க உற்சவம் என்ற இரண்டு உற்சவங்கள் உள்ளன. ஆரம்பத்தில் கொடியேற்றம், இது ஆரோகண உற்சவம் என்று கூறுவோம். கொடியிறக்கத்தை அவரோக உற்சவம் என்று கூறுவோம். மனிதனுடைய முள்ளந்தண்டை ஒப்பாக கொண்டதே அந்த கொடிஸ்தம்பம். மனித நிலையத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் என்று கூறப்படுகின்ற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா போன்ற சக்கரங்கள் உள்ளன. அந்த சக்கரங்கள் மேல் நோக்கி எழும்ப வேண்டும். அவ்வாறு எழும்பும் பொழுதே மனிதனாகப்பட்டவன் இறை அந்தஸ்தை அடையக்கூடிய தன்மையை பெறுவான் என்ற தத்துவத்தை நினைவு கூறுவதற்காகவே அந்த கொடியேற்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. மனித வாழ்க்கையின் உள் உணர்வுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றதே இந்த திருவிழாவின் ஆரம்பம் முதலில் காட்டுகின்றது. அதன் பின்னர் ஒரு காலப்பகுதியை அடைந்ததும் மீண்டும் அது ஒடுங்கி தன்னுடைய பழைய இடத்திற்கே அந்த குண்டலினி இறங்கிவிட வேண்டும் என்பதையும் இங்கே காட்டுவது போல் அந்த அவரோகண உற்சவம் நடைபெறும். அதோடு பூங்காவன திருவிழா என்ற அற்புதமான திருவிழா நடைபெறும். மலர் வனத்திலே, மலர் மஞ்சத்திலே முருகப்பெருமான் வள்ளி தேவ சேனா சமேதராக காட்சி கொடுக்கின்ற கரதாரணம் உண்மையில் அது ஒரு அற்புதமான தெய்வீக தரிசனமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய பக்தர்களுடைய துயரங்களையெல்லாம் தீர்த்து அந்த பழிகளையும் பாவங்களையும் தன்னகத்தே கொண்டு களைப்புற்று அவற்றை தீர்த்தோற்சவத்தின் வாயிலாக கங்கையிலே கரைத்து மீண்டும் புத்தொளி பெற்று தன்னுடைய துணைவியரோடு இணைந்து மலர்வனத்திலே ஓய்வெடுக்கின்ற காட்சியே இந்த பூங்காவன திருவிழா என்று கூறுவோம். இந்த திருவிழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கொடியேற்றத்திற்கு முன்னதாக வைரவருக்கு பூஜை செய்யப்படும். அதேபோல் கொடியிறக்கம் நடைபெற்று பூங்காவன திருவிழா நிறைவடைந்ததும் மீண்டும் வைரவருக்குரிய பூஜை நடைபெறும். இது மிகவும் அற்புதமான விளக்கத்தை தருகின்றது. இந்த திருவிழா நிறைவடையும் வகையில் வரையும் பைரவ பெருமான் அஷ்டதிக் பாலகர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி, பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தி இந்த திருவிழா எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் மழை, வெள்ளம், காற்று, நெருப்பு போன்ற அனைத்து பஞ்சபூத செயற்பாடுகளினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் பக்தர்கள் இறைவனை நேரடியாக தரிசித்து பரிபூர்ணமாக அருளை பெறுவதற்காக துணை பிரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதே முதலில் நடைபெறுகின்ற பைரவ பூஜையாகும். திருவிழா நிறைவடைந்து இறுதியில் நடைபெறும் பைரவர் பூஜையானது இந்த திருவிழா விக்னமில்லாமல் நடைபெறுவதற்கு உதவியதற்காக நன்றி தெரிவிப்பது போன்ற அமைப்பை அங்கே காட்டுகின்றது. அதோடு இந்த வருடத்திற்கான தேர் திருவிழா உற்சவம் நிறைவடைந்ததாக கருதப்படுகின்றது. இது மிகவும் அற்புதமான ஒரு உண்மையை கூறுகின்றது. நமக்காக யார் ஒருவர் சிறு உதவி செய்தாலும் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டிய பண்பை இந்த திருவிழா இங்கே மிகவும் அற்புதமாக காட்டியிருக்கின்றது. ஆகவே இது மனித வாழ்வின் வாழ்வியல் முறையை மிகவும் அற்புதமாக காட்டுகின்ற ஒரு விழாவாகவே இந்த நல்லூரம்பதி தேர் திருவிழா மகோற்சவம் எங்களுக்கு பாடமாக அமைகின்றது என்றால் மிகையாகாது.
1: நிச்சயமாக சூரியன் பிரகாசமாக ஒழிக்க ஒழிக்க அந்த பிரகாசத்திற்கு மத்தியிலே நல்லூர் கந்தனும் சண்முக பெருமானாய் திருத்தேரில் கம்பீரமாக காட்சியளிப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல வண்ண அலங்காரங்களினாலும் மலர்களாலும் அழகுபடுத்தப்பட்ட அந்த அழகிய தேரினிலே அருள்மிகு சண்முக பெருமான் எழுந்தருளே பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். தேரின் வடத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் பிடித்து இழுக்கக்கூடிய காட்சியினையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இடையே அலங்காரா நல்லூரா என்ற கோஷத்துக்கு மத்தியிலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற நாமம் ஒழிக்க முருகப்பெருமானை பொறுத்தவரையில் பல நாமங்களில் செல்லமாக பக்தர்கள் அழைப்பார்கள். அவருக்கு அதிகமான நாமங்கள் கூட இருக்கின்றன. கந்தா, கடம்பா, கதிர்வேலாயுதா, வேளா, முருகா என்று சொல்லி அழகன் என்றெல்லாம் சொல்லி கூட அழைப்பார்கள். அப்படி தங்களுக்கு பிடித்த நாமங்களில் முருகப்பெருமானாகி அவர்களுக்கு பிடித்த கடவுளை இன்று தரிசிக்கக்கூடிய அந்த அற்புதமான தருணத்தை நாங்கள் உங்களுக்கு நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுங்கள்.
4: முருகப்பெருமானுடைய முகம் அற்புதமாக இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி முருகப்பெருமான் வந்து சேர்ந்துவிடக்கூடிய நிமிடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தவுடன் அவருக்கு பச்சை சாத்துதல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். பசுமையை உணர்த்துவதாக அந்த நிகழ்வு இருக்கும். அதனை தொடர்ந்து மனிதனுடைய ஒரு சாதாரண யதார்த்த குணமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் அவர்களுக்கு திருஷ்டி வந்துவிடும். அந்த திருஷ்டியை கழிப்பது என்று அதற்காக அங்கே முருகப்பெருமானுக்கு திருஷ்டி ஆராத்தி எடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்று அதன் பின்னர் சுவாமி தேரிலிருந்து இறக்கப்பட்டு பிரதான கோபுர வாயில வழியாக மீண்டும் ஆலயத்திற்குள் இன்னும் சிறிது நேரத்தில் சென்று விடுவர். இந்த காட்சிகளையெல்லாம் இவ்வளவு பக்தர்களும் கண்டு களிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியத்தை செய்தவர்களாக இருக்க வேண்டும் என்றே கூற வேண்டும்.
1: நிச்சயமாக இந்த தேரோட்டம் என்பது வெறும் ஊர்வலம் அல்ல, இது பக்தி உணர்வாக இருக்கின்றது. நேர்த்திக்கடன், பாரம்பரியம் மற்றும் சமூக ஒற்றுமையை பறைசாட்டுகின்ற ஈழத்தின் அடையாளமாகவும் இந்த தேர் திருவிழாவானது அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அனைத்து இந்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒற்றுமையின் வெளிப்பாடாகவும் இந்த ஆலயத்தின் தேர் திருவிழாவானது அமைந்திருக்கின்றது. தேரின் ஒவ்வொரு நகர்வையும் பக்தர்கள் ஒரு அற்புதமான தருணமாக கருதி தங்களுடைய வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரும் பாக்கியமாகவும் புனித நாளாகவும் இன்றைய நன்னாளை கருதி அவர்கள் சண்முக பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை எங்களுடைய கண்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேரை வடம் பிடித்து இழுப்பது தங்களுடைய வாழ்வில் முருகப்பெருமானின் அருள் துணையாக இருக்க வேண்டும் என்ற பக்தர்களின் ஆழமான நம்பிக்கையையும் அவர்கள் முருகப்பெருமான் மீது கொண்ட அந்த ஆசையின் வெளிப்பாடினையும் உணர்த்தி நிற்பதாகவே இருக்கின்றது. இன்று நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதிகளில் மாத்திரமல்லாமல் உங்களுடைய இல்லங்களிலும் நீங்கள் உங்களுடைய மனங்களிலும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற உங்களுடைய அந்த பிரார்த்தனை நிச்சயமாக இந்த நேரலையூடாக உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்திருக்கும் என்று நாங்களும் நம்புகின்றோம். வசந்தம் வானொலி மற்றும் வசந்தம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நேரலையை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா நேரலையை உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அலங்காரா நல்லூரா என்ற கோஷத்துக்கு மத்தியிலே மேள தாளங்கள் முழங்க பக்தி பாடல்கள் ஒலிக்க பக்தர்களின் ஹரோகரா கோஷத்திற்கு மத்தியிலேயே இந்த தேரானது மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
2: பழத்திற்காக கோபித்துக் கொண்டு ஆண்டி கோலம் பூண்டவன் இந்த நல்லூரான். ஆனால் இன்று தன் அடியார்களின் அன்பெனும் பழத்திற்காக இதோ நல்லூர் கந்தன் வீதியுலா இறங்கி வந்து கொண்டிருக்கின்றான். ஞானப்பழமா அந்த வேலவன் தன் திருக்கரங்களின் வேலேந்தி நிற்கும் அழகே தனி. அவன் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல. நேர்களே, நம் மனதில் இருக்கும் அறியாமை எனும் இருளை அகற்றும் ஞான ஒளி, அந்த ஞான ஒளி கொண்டு இப்போது அருள் பாலித்த வண்ணம் தேர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அங்கிருந்து தவனேசன் வந்து கொள்வார். வணக்கம் தவனேசன். அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாதஸ்வர ஓசை மெல்லிசை ஒலிக்க அந்த தவளின் மங்களம் அதிர, அந்த இசையில் ஒவ்வொரு சரத்திலும் கந்தன் எழுந்தொழி வந்து கொண்டிருக்கிறான். இப்போது தவணை நாங்கள் இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். அங்கே மக்கள் வெள்ளோட்டமாக தேரோட்டமாக தேரோட்டத்துக்கோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து மெழுந்து கொள்ளுங்கள் வசந்தத்தின் நல்லூர் கந்தனின் தேர் திருவிழா விசேட ஒளிபரப்போடு.

0: வாழ்க்கைக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இறுதி 5 தினங்கள் மிகவும் அற்புதமான தினங்களாகவும் மிகவும் பக்தி பூர்வமான தினங்களாகவும் கொண்டாடப்படுகின்றது. இது யாழ்ப்பாணத்திற்கே உரிய அற்புதமான பெருவிழாவாக இங்கே கொண்டாடப்படுகின்றது. இப்பொழுது பார்க்கும் பொழுது பக்தர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவுக்கு பெருகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பக்தர்கள் இறைவனை தரிசித்த மகிழ்ச்சியிலும் திருப்தியிலும் இருக்கின்ற காட்சிகளையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில அடிகள் நகர்ந்தால் தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்து விடுவார் சண்முக பெருமான். இந்த திருவிழாவின் வாயிலாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கலியுக வரதன் தன்னுடைய அருட்கருணையை அள்ளி வழங்கி இந்த திருவிழாவின் நிறைவை அடைந்து கொண்டிருக்கின்றார். பக்தர்களின் வேண்டுதல்களை எல்லாம் மிகவும் இலகிய மனதோடு ஏற்று அவற்றை விரைவாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அடுத்த திருவிழாவின் பொழுது பக்தர்கள் நிச்சயமாக தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதன் காரணமாக தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துவதை காண்போம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இந்த கலியுக வரதன் இந்த கந்த யுகத்திலே 3வது வருடத்திலே நல்லூர் எம்பதியிலே அற்புத காட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவர் மென்மேலும் தன்னுடைய அருட்பிரகாசத்தை வழங்கி உலகத்திற்கு சாந்தியும் சமாதானமும் நோயற்ற வாழ்வும் நிம்மதியும் ஒழுக்கமும் உயர்வும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் மனதார அவரை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்.
3: நிச்சயமாக அனைவரது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகி நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் நேரறையோடு. இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: எம்பெருமான் முருகப்பெருமான் கந்தபெருமானின் அருளை நாங்கள் கைகூப்பி வணங்கி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அரோகரா என்ற பக்தி முழங்க விண் அதிர பல்லாயிரக்கணக்கான அடியார்களின் கரங்களால் இழுக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட ஆழித்தேர் இதோ நல்லைக்கந்தனின் ஆலய இருப்பிடத்தை இன்னும் நொடிப்பொழுதில் அடைய காத்திருக்கிறது. வீதியெங்கும் உலா வந்து அடியார்களுக்கு அருளாசித்து வழங்கி நம் வேலவன் இப்போது இருப்பிடத்தை அடைய நெருங்கிக் கொண்டிருக்கிறார். எம்பெருமான் முருகப்பெருமான் கேட்ட வரம் கொடுக்கும் அந்த கந்தபெருமான். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நல்லைக்கந்தன் தேர் திருவிழாவின் சிறப்பு நேரலை. இந்த நேரலையை பார்க்கும் போது கேட்கும் போது பக்தி எங்களுக்கு ஊற்றெடுக்கிறது. இந்த ஆழித்தேர் அசைந்து வர அரோகரா முழக்கம் விண்ணை முட்டுகிறது. வடம் பிடித்து இழுக்கும் ஆயிரக்கணக்கான யாருகளின் கரங்களில் மட்டுமல்ல அவர்களின் இதயங்களிலும் பக்தி பெறுகிறது. அனுசரணை வழங்குகிறார்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், முதத்தர நிப்போன் சிமெண்ட் விநியோகத்தர்கள், இலக்கம் 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். அதேபோன்று அஸ்வினி ஹேர்வேல் முடிவுதிர்வை குறைத்து இயற்கையான பொலிவான பொலிவை தருகிறது. விநியோகத்தர்கள் ராணி ஸ்டோர்ஸ், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரீசன் வீதி கொழும்பு 13.

0: அலங்காரா நல்லூரா என்ற கோஷத்திற்கு மத்தியிலேயே பக்தி பாடல்கள் முழங்க அப்படியே காவடியாட்டம் கரகாட்டம் என்று சொல்லி தமிழர்களுக்கே உரித்தான பாரம்பரிய கலா அம்சங்கள் பொருந்தியதாக இந்த நல்லூர் தேர்திருவிழாவானது அமைந்திருக்கின்றது. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, முருகப்பெருமானின் திருவருள் துணையோடு ஈழத்தின் ஆன்மீக பெருமையை முழு உலகுக்கும் பறைசாற்றும் வகையில் இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையானது. உண்மையிலேயே அடியார்களின் பக்தி முழக்கமும் அரோகரா கோஷமும் விண்ணை தாண்டி தொடும் அளவுக்கு அந்த ஓசை எங்களுடைய காதுகளில் கேட்கிறது. இந்த ஓசைகளுக்கு மத்தியிலும் ஒலிக்கக்கூடிய பாடல்களுக்கு அற்புதமான நடனமாகக்கூடிய காட்சியையும் நாங்கள் பார்த்திருந்தோம். முருகப்பெருமான் சண்முக பெருமானாக திருத்தேரிலே ஆரோகணிக்கக்கூடிய அந்த காட்சி இன்னும் எங்களை மெய்சிலிருக்க வைக்கிறது என்றே சொல்ல வேண்டும்.
1: உண்மைதான், நீங்கள் கூறியது போல் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, நல்லூர் கந்தனுண்டு கவலை இல்லை என்று கூறுவது போல் அந்த பாடல் அமைந்துள்ளது. நல்லூர் கந்தன் இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த விதமான கவலைகளும் இல்லை, அவர் துணை இருக்கின்றார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற நிம்மதி பெருமூச்சு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களின் உள்ளங்களில் ஓங்கி இருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. முருகன் உலகிலே பல இடங்களிலும் தன்னுடைய விஸ்வரூபங்களை காட்சி கொடுத்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருப்பது இந்த நல்லூர் கந்தப்பெருமானே. அந்த நல்லூர் கந்தப்பெருமானுடைய அற்புதங்கள் அளவிட முடியாதது. யோகர் சுவாமிகள் முதல் செல்லப்பா சுவாமிகள் வரை அந்த அற்புத காட்சிகளை அவர்கள் நேரடியாக தரிசித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா சுப்பிரமணிய சுவாமிகளும் அந்த காட்சியை தரிசித்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார். அப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த எங்கள் நல்லூர் கந்தப்பெருமான் ஏழைகளாகிய எங்களுக்கும் அந்த திருக்காட்சியை இங்கே வழங்கி தன்னுடைய பக்தர்களின் மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றி வாழ்வில் உயர்ந்த நிலையில் வாழ வேண்டிய முறையில் வாழ்வாங்கு வாழ வழிவகை செய்து கொடுத்து அந்த திருப்தியில் தன்னுடைய இருப்பிடத்தை வந்து அடைந்து விட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் அவருக்கு பச்சை சாத்து நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அவருக்கான திருஷ்டி ஆராத்தி எடுக்கப்பட்டு அவர் சிறிது நேரம் அங்கே ஓய்வெடுக்கச் செய்து அந்த தருணத்திலே சங்கீத வித்வான்களும் மற்றும் இன்னிசை குழுவினரும் அந்த தேர் தரித்திருக்கின்ற இடத்தின் மேல் பகுதியில் இருந்து பண்ணிசைகளையும் முருகனுடைய பக்தி பாடல்களையும் பாடுவார்கள். அவற்றை தொடர்ந்து முருகப்பெருமான் மெதுவாக அந்த தேரிலிருந்து இறங்கி தன்னுடைய ஆலயத்தை நோக்கி புறப்படுவார். அந்த அற்புத காட்சிகளை காண்பதற்காக இன்னும் பக்தர்கள் அங்கேயே சிலையாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே கட்டியம் கூறுவதற்காக ஒரு கட்டிய பொல் என்று கூறப்படுகின்ற ஒரு வேல் போன்ற வடிவம் தாங்கப்பட்டுள்ளது. முருகன் செல்லும் இடமெல்லாம் அவற்றை எடுத்து செல்வார்கள். இது இறை மரபு மட்டுமல்ல உலக மரபாகவும் மாறியுள்ளது. பாராளுமன்றத்திலும் அது போன்ற அமைப்புகள் இருக்கின்றன உலகளாவிய ரீதியில். இது இந்து தர்மம் எவ்வாறு உலகம் முழுவதும் வியாபித்திருப்பது இருக்கின்றது என்பதை காட்டுவதாக இங்கே இருக்கின்றது.
0: நிச்சயமாக சொல்லி மாளாத அற்புதங்களையும் எண்ணில் அடங்காத அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய வல்லமை கொண்ட கடவுளாக முருகப்பெருமானை போற்றி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கான அந்த வாய்ப்பினை நாங்கள் இந்த நேரலை ஊடாக உங்களுக்கு நல்லூர் சன்னதியான நேரடியிலிருந்து நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே முருக பக்தர்கள் எல்லோருக்குமே கொண்டாட்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நல்லூர் கந்த பெருமான் சண்முக பெருமானாக அந்த திருத்தேரிலே அலங்கரித்து அப்படியே ஆரோகிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற போது பக்தர்களின் அந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அதீத நம்பிக்கையோடு இன்று குழுமி இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், தரிசனம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவாவாக கூட இருக்கிறது.
1: நிச்சயமாக அருள் வள்ளலாக திகழ்கின்ற நல்லூர் கந்தப்பெருமான் தன்னுடைய அருள் கடாட்சத்தை பக்தர்களுக்கு அள்ளி வழங்கி கொண்டே இருக்கின்றார். கேட்பவர்களுக்கு கேட்டதை விட அதிகமாக வழங்குகின்ற மிகப்பெரிய வள்ளல். அவருடைய அற்புத தரிசனமானது இன்று நாம் காலை 6:30 முதல் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். அவற்றிற்கு நாமும் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்கள் என்றே கூற வேண்டும். இந்த மாதிரியான அற்புத நிகழ்வுகளை நேரலை வாயிலாக பார்ப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல. அவற்றை சரியான முறையில் ஒளிவடிவத்தை கொடுத்து பக்தர்களுக்கு பக்தி பூர்வமாக செல்லக்கூடிய அமைப்பை வசந்தம் தொலைக்காட்சி மற்றும் வசந்தம் எஃப்எம் வானொலி மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தொகுத்து கொடுக்கின்ற அனைவருக்கும், இதில் இணைந்து செயல்படுகின்ற அனைத்து தொழில்நுட்ப வியலாளர்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வீச வேண்டும். அதேபோல் எதிர்வரும் காலத்தில் இன்னும் சிறப்பாக இந்த ஒளியமைப்பு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஆவலையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
0: நிச்சயமாக மனப்பூர்வமான நன்றிகள். உங்களுடைய அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேற வேண்டும். எங்களுடைய ஆசையும் அதாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த நல்லூரை பொறுத்தவரையில் அலங்காரா நல்லூரா என்ற பதத்திற்கேற்ப நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அலங்காரமாக இருந்தாலும் சரி, தேரோற்சவமாக இருந்தாலும் சரி, அலங்காரத்திற்கு சிறப்பு இடம் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் பழனியில் ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமானை எவ்வாறு தரிசிப்போமோ அதே போன்றதொரு உணர்வோடு நல்லூரில் எழுந்தெடுக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை பார்க்கும் போதும் எங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது ஐயா.
1: இதில் ஒரு திருத்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பழனியிலே காலையில் அவர் ஆண்டிக்கோலத்தில் இருப்பார், மாலையில் ராஜ அலங்காரத்தில் இருப்பார். அவர் அங்கே ஒரு தத்துவத்தை கூறுவார், இந்த உலகில் நிலையானது எதுவும் இல்லை, எவ்வளவு அரசனாக இருந்தாலும் மறுநாள் காலையில் அவன் ஆண்டியாக கூடிய சந்தர்ப்பம் நிறைய உள்ளது என்ற தத்துவத்தை அங்கே கூறுகின்றார். ஆனால் நல்லூர் தலத்திலே அதற்கு மாறான கருத்தை அவர் இயம்பிக் கொண்டிருக்கின்றார். என்னை நாடி வந்த அனைவரையும் நான் அரசனாகவே இந்த உலகத்தில் வாழ வைப்பேன், இறுதி வரை அவர்கள் கீழ்முகமாக இறங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை காட்டுவது போல் தினமும் அவர் அலங்கார கோலத்திலேயே அலங்காரனாகவே இங்கே காட்சியளிக்கின்றார். அதனால்தான் அவருக்கு அலங்காரா நல்லூரா என்ற சிறப்பு பெயரும் அங்கே சூட்டப்பட்டிருக்கின்றது.
0: நிச்சயமாக பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியிலேயே திருத்தேரிலே முருகப்பெருமான் அவதரித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நல்லூர் சன்னதியில் ஒன்று கூடியிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. வெயில் மெதுமெதுவாக சூரியனின் ஒளியோடு உச்சம் கொடுத்தாலும் இந்த நேரலையில் இருந்து நாங்கள் நகர்வதாக இல்லை, நேரடியாக நாங்கள் இந்த தேர் திருவிழா பற்றிய இன்னும் பல சிறப்பம்சங்களை மணி சிவராமகிருஷ்ண ஐயர் மகேஸ்வர குருக்கள் அவர்களிடமிருந்து தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வசந்தம் தொலைக்காட்சியை பார்வையிடக்கூடிய பக்தர்கள் அதே மாதிரி வசந்தம் வானொலியோடாக நேரலையோடு இணைந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கே சென்று தரிசித்ததை போல ஒரு உணர்வு.
2: 102.6, 102.8 நல்லூர் கந்தன் தேர் திருவிழாவின் நேரடி அலையோடு வணக்கம் தனிஷன்.
3: வணக்கம். நாங்கள் மீண்டும் நெல்லையில் இருந்து இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய 2026 புதிய பராபர வருடத்தினுடைய தேர் திருவிழாவோடு இணைந்திருக்கிறோம். நல்லூர் அருள் நாடெங்கும் பரவுகின்ற நேரம், அருமையான காலை பொழுது இப்போது நல்லூர் கந்தசுவாமியாருடைய ரதம் இருப்பிடத்தை வந்தடைந்திருக்கிறது. நேர முகாமைத்துவம் என்பது நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துவது நெல்லைக்குத்தான். யார் பெற வேண்டும் யார் பெறக்கூடாது என்று காத்திருப்பது அல்ல, அந்தந்த நேரத்திலே தகுந்த காரியத்தை செய்துவிட வேண்டும். நேரம் காலம் என்பது ஒரு பொன்னானது என்பதை நல்லூர் கந்தன் எல்லோருக்கும் அறைகூவலாக சொல்லுகிறான். ஏனென்றால் சரியாக சுவாமி எழுந்தருளுகிற நேரம் முன்னர் பொறிக்கப்பட்ட நேரமாக இருந்தால், பொறிக்கப்பட்ட நேரமாக இருந்தால் அந்த நேரத்திலேதான் சுவாமி எழுந்தருளி வருவார். இப்போது பச்சை சாத்துவதற்காக நல்லை கந்தனுடைய திருத்தேர் அங்கே செங்கம்பங்களில் பிரிக்கப்பட்ட அந்த திருச்சீலை அங்கே காட்சி கொடுக்கிறது. தேரிலே அழகன் புலகன் குழந்தைவடி வேலனுடைய திருச்சன்னிதானம் இன்னும் இன்னும் நாலாபுறத்திலிருந்தும் பக்தர்கள் நல்லையை நோக்கி வருகிற காட்சியையும் அரோகரா கோஷம் எங்கும் ஒலிக்கிற காட்சியையும் பார்க்கிறோம். நல்லை குமரனுடைய திருவாசலிலே பத்து கோடிகள் எல்லாம் அங்க பிரதட்சணம் செய்து வருகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்தாலும் நுழைய முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் அங்கே நெல்லையிலே நிறைந்திருக்கிறார்கள். அருமையான இந்த பொழுதிலே எங்கும் சனசமுத்திரமாக இந்த நெல்லையிலே நிற்கிற காட்சியை நாங்கள் நல்லூர் கந்த சுவாமியார் ஆலயத்திலே பார்க்கிறோம். அங்கே எந்த பாகத்தாலும் நுழைய முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது. எனவே அங்க பிரதட்சணம் செய்தவர்கள் ஒரு புறம் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எங்களுடைய சாரணர் இயக்கம், இலங்கை செஞ்சிலுவை சங்கம், இலங்கை முதல்வர் சங்கம் போன்றவை அங்கே சிறப்பான சேவைகளை அங்கே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இம்முறை பல ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு கடமைக்காக இலங்கை போலீசார் இந்த ஆலய சூழலிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதையும் கண்ணினூடாக பார்க்கிறோம். சுகாதார சேவை நடைமுறைகளை எல்லாம் இந்த மாநகர சபை சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறது. நல்லூர் மாநகர சபை அருமையான அந்த செயற்றிட்டங்களை வழிவகுத்து இந்த ஆலயத்தினுடைய சுபனவே அந்த சேவைகளை உன்னதமான சேவைகளை அங்கே சிறப்பாக செய்திருக்கிற காட்சியை நெல்லையிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாலாபுறத்திலும் இருந்து அடியவர்கள் வருகிற காட்சியை பார்க்கிறோம். ஆலய நாலா பக்கமும் அங்கே எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பாலே தடுப்பு காவலிலே அங்கே தடுப்பு காவல் போடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் அந்தந்த இடங்களில் நிறுத்தி வைத்துதான் ஆலயத்துக்கு நுழைய வேண்டும். அதிலும் நாங்கள் நுழைகின்ற பிரதான இரண்டு வாசல் பகுதிகளிலும் குறிப்பாக போலீசார் கடமையில் இருக்கிறார்கள். அங்கே பாதணிகளோடு யாரும் புனிதமான பிரதேசத்துக்குள் நுழைய முடியாது. அதே போல இந்த வருடங்கள் பல வகையிலே சீருடையிலும் சிவிலுடையிலும் போலீசார் இங்கே பாதுகாப்பு கடமையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், திருட்டு சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்காக. எனவே இப்படியாக நல்லூரனுடைய கலாச்சார வார ஒரு திருவிழாவாக உலகமெங்கு வாழக்கூடிய இந்து மக்களுடைய பெருவிழாவாக இந்த நெல்லை திருவிழா சிறப்பிக்கப்படுவது தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, இன மத பேதமின்றி நல்லூர் கந்தனை எல்லோரும் அலங்கார கந்தனை வழிபடுகிற ஒரு மரபு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையும் இருக்கிறது. எனவே அந்த சிறப்புக்குரிய நெல்லையிலே தான் இன்றைக்கு நேர்த்திக்கடன்களை காவடி நேர்த்திக்கடன்களை செய்பவர்கள் எல்லாம் தூக்கு காவடி பறவை காவடி எல்லாம் அங்கே தடுப்பு காவலுக்கு அங்காலே தான் எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கு. நல்லூர் கோவிலிலே இருந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு அப்பாலே தான் அந்த காவடிகளை நேர்த்திகளை நிறைவு செய்ய முடியும். ஏனெனில் பல லட்சம் அடியவர்கள் கூடுகிற இடத்திலே ஆலய சன்னிதானத்திலே நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனெனில் நாங்கள் கூட இந்த பிரதான வாயிலினூடாக செல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு அடியார் கூட்டம் இந்த ஆலய சூழலில் நிறைஞ்சிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும், இன்றைக்கு பெரும் திரளான அந்தன பெருந்தகைகள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் பிரதான வேதங்களை நன்கு கற்றுணர்ந்த வேத விற்பனர்களாக திகழக்கூடிய பெருமதிப்புக்குரிய அந்தன பெருந்தகைகள் பலரும் இந்த ஆலய சூழலிலே நிறைந்திருக்கிறார்கள். எங்களுடைய வைகுந்தவாச குருக்கள் அவர்களோடு சேர்ந்து அந்த இறை பணியை ஆற்றுவதற்காக. அது மாத்திரமல்ல, இங்கே நாம சங்கீர்த்தனம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல அந்த வில்வ மரத்தடியிலே பேரடி சித்தர்கள் இந்த நெல்லை ஒரு தனிச்சிறப்பு பொருந்தியது. நெல்லையை விழுந்தொருக்கால் கும்பிட்டால் வில்லங்கம் ஏதும் வராதடி கிணியே என்று அன்றைக்கு அருமையான மொழியை முடிந்தவர் எங்கள் தேரடி சித்தர்கள் செல்லப்பா சுவாமிகள், ஜோகன் சுவாமிகள், எங்களுடைய கொழும்பு துறையை சேர்ந்தவர் ஜோகன் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள் அவர் சீடனாக இருந்தவர் தான் ஜோகர் சுவாமிகள். ஏனென்று சொன்னால் ஜோகர் சுவாமிகள் உங்களுக்கு தெரியும், அவர் குருவாக வந்து அருள் செய்தவர் செல்லப்பா சுவாமிகள். அவருடைய சீடன் தான் எங்களுடைய இரணைமடை களஞ்சியத்துக்கு பொறுப்பாக இருந்த சிறப்புக்குரிய பின்னாளிலே ஒரு சித்தராக உலகத்துக்கு அறிய வந்தவர் ஜோகர் சுவாமிகள், கொழும்பு துறையை சேர்ந்தவர். எனவே அப்படியான வில்வ மரத்தடியிலே அந்த காலத்திலெல்லாம் இந்த சித்தர்கள் இந்த மண்ணிலே பூத்தாடி கூத்தாடி விளையாடி திரிந்த காலங்கள் இருக்கிறது. நல்லையில் வந்தொரு கால் கும்பிட்டாள் பில்லங்கம் ஏதும் வராதடி கிளியே என்று சொன்னவர்கள் அவர்கள்தான். ஒரு பொல்லாப்பில்லை எப்போதோ முடிந்த காரியம் என்ற அந்த அமுத மொழியை, அந்த பொன்மொழியை சொன்னவர்கள் அவர்கள். எனவே நல்லைக்கு ஒரு தனித்துவம், சேரடி சித்தர்கள் இந்த மண்ணிலே உலாவியது. அந்த காலத்தில் செல்லப்பரும் ஜோகரும் சேர்ந்து இந்த இடத்திலே மண்ணிலே மட்பானையிலே கஞ்சி காட்சி அந்த கஞ்சியை குடிக்காமல் போட்டுடைப்பார்களாம். அப்படி எத்தனையோ சித்துக்களை எல்லாம் புரிந்த மண் தான் இந்த நல்லை மண். கடையு சுவாமிகள், குடையு சுவாமிகள் என்று எத்தனையோ ஞான சித்தர்கள் எல்லாம் உலா வந்த ஒரு புனித மண்ணிலே நாங்கள் நல்லையிலே நின்று கொண்டிருக்கிறோம். எனவே அருமையான பக்திமயமான ஒரு சூழலாக இருக்கிறது. அடியார்களே, எங்களுடைய அருமையான இந்த நேரலையினூடாக, வசந்தம் இபமினூடாக உலகமெங்கும் வாழக்கூடிய இந்துக்கள் நேரலையாக வாகனங்களிலே செல்பவர்களாக இருந்தாலும் சரி, பொது போக்குவரத்திலே செல்பவர்களாக இருந்தாலும் சரி, தங்கள் சொந்த தேவைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, வீடுகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வணிக நிறுவனங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நல்லைக்கு வரவில்லை என்ற கவலையை விட்டு விடுங்கள். நல்லையிலே நீங்கள் இருப்பது போல உங்களை நல்லைக்கு கூட்டி வந்திருக்கிறோம். ஏனென்றால் நல்லை குமரனை நினைக்கிறது அல்லவா உங்கள் மனம். மனம்தான் நண்பர்களே கடவுள். மனம் சுத்தமாக இருந்து, மனதிலிருந்து இந்த நல்லையினுடைய காட்சிகளை உங்களுக்கு நேரலையாக தத்துவமாக கொண்டு வந்து சேர்க்கிறோம் அல்லவா. இதனூடாக நீங்கள் பயன்பெறுகிறீர்கள், இறையருளை பெறுகிறீர்கள், இறைவனின் அன்பை பெறுகிறீர்கள், இறைவனுடைய அருளை பெறுகிறீர்கள். எனவே நல்லை கந்தன், அலங்கார கந்தன் நான் முதலே குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் குறிப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நல்லூரில் அலங்கார கந்தனாகவும், மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாகவும், சிவருளை தருகிற பெருமான் எல்லாவற்றுக்கும் மேலாக செல்வ சன்னதியிலே அன்னதான கந்தனாகவும், அதிலும் கருகாமத்திலே காவடி கந்தனாகவும், திருவருளை தருகிற உகந்தையிலே காட்டுக்கு மன்னவனாகவும், அங்கே வெறுகலம்பதியிலே திருவருளை தருகிற காட்டுக்கு மன்னவனாக மட்டுமல்ல, எங்கள் கிழக்கிலங்கையினுடைய முகத்துவாரத்திலே இருக்கக்கூடிய அந்த வெறுகலம்பரி கதிர்வேலாயுத சுவாமியாராகவும், திருவருளை தருகிற பெருமான் பண்டூரிலே மௌன பூசை ஏற்ற கந்தனாகவும் இருக்கிறார். எனவே கந்த பெருமான் குன்று எங்கிருக்கிறதோ அங்கே குமரன் இருப்பான் என்று சொல்லுவார்கள். எனவே அப்படியான அருள் நிறைந்த கந்த கடவுளாக, கருணை வள்ளலாக இருக்கிற குமரனை இந்த நாளிலே கண்டு மனம் தேங்கி நிற்கிறது. முருகா என்று சொன்னால் முருகாத நெஞ்சம் உண்டா அன்பர்களே, நேயர்களே? முருகன் நாமத்தை சொல்லுகிற போது யமபயம் நீங்கும். ஏனென்றால் தத்துவமான கடவுளாக இருக்கிறான் தானே. அதனாலே தான் நல்லையிலே ஆறுமுகனாக நின்று அருளுகிறான். நல்லையினிலே மண்ணிலே பாதம் பதித்து விட்டால் பாவம் போய்விடுமை என்று நம் முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள். எனவே அப்படி நல்லையிலே பார்க்கிறோம். குறிப்பாக மேலத்தியவர்கள் கூட வேட்டி சால்வையோடும் பங்கையர்கள் சேலையோடும் இருக்கிற காட்சியை நல்லையிலே பார்க்கிறோம். நல்லையினுடைய தனித்துவம் என்னவென்றால், எந்த ஒரு மந்திரியாக இருந்தாலும், எந்த ஒரு அரசபையில இருப்பவர் வந்தாலும், ஆண்கள் மேலங்கியை கலட்டிவிட்டுத்தான் ஆலயத்துக்குள்ளே செல்ல வேண்டும். ஏனென்றால் நல்லை நேரம் என்பதும், இந்த கடப்பாடு என்பதும், சமய அனுஷ்டானம் என்பதும், ஆசாரம் என்பதும் நல்லைக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவமாக இருக்கிறது. எனவே அப்படியாக இருக்கக்கூடிய நல்லையினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்பது வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. எனவே நல்லை குமரனுடைய திருவாசலிலே இது ஒரு பாரம்பரியம், ஏனென்று சொன்னால் ஒரு மரபு. எங்களுடைய மரபு கலாச்சாரமும் என்றும் அழிந்துவிடக் கூடாது. அதற்காகத்தானே நாங்கள் இவ்வளவு காலமும் பெரும் துயரங்களையும் துன்பங்களையும் வடுக்களையும் சுமந்து கலை பண்பாடு கலாச்சாரம் என்கிற ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய இதய நாளம் என்பது நல்லூர். எனவே நல்லூர் என்பது கலை பண்பாடு படைக்கக்கூடிய ஒரு, எந்த இடத்திலே போனாலும் நல்லூர் வரைபடத்தை பார்த்துவிட்டால் ஒரு மகிழ்ச்சி. அந்த அளவு ததும்பக்கூடிய ஒரு இடத்திலே நல்லையிலே நாங்கள் நல்லூர் கந்தனுடைய வாசலிலே நிறைந்திருக்கிறோம். அருமையான அங்கே கற்பூர தீபம் வானலாக உடன்பிடுகிற காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு நல்லையினுடைய தனித்துவத்தை காட்டுகிறது. இப்போது தேரடியிலே அருமையான சங்கீத நாதம் ஒலிக்கிறது. பச்சைசாத்தி சுவாமி புறப்படுவதற்காக அங்கே ஆயத்தமாக கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எங்களுடைய மங்கள பாத்திய கலைஞர்கள் பிச்சியப்பாவினுடைய புதல்வன் அருமையான மங்கள பாத்தியத்தை சிறப்பித்திருக்கிறார். அதே போல முருகப்பெருமானுக்கு எத்தனையோ வாத்தியங்கள் எல்லாம் சிறப்பிக்கப்படுவது நல்லைக்கு ஒரு தனித்துவம். நல்லையிலே ஒரு தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். விஷ்ணுகுமார சுவாமி இரண்டு தருணங்களிலே எழுந்தருளி வருகிறார். எப்போது என்றால் அவர் தங்க திருவருளி தருகிற மஞ்சத்திலே எழுந்தருளி வருவார். இன்னொரு திருவிழாவாக போற்றக்கூடிய அந்த திருவருளி தருகிற கார்த்திகை நட்சத்திரத்திலே, கார்த்திகை திருவிழாவிலே, கார்த்திகை பூச்சப்பரத்திலே முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி வருவார். கஜவல்லி மகாவல்லியாக திருவருளை தருகிற கந்த பெருமான் எழுந்தருளி வருவார். இந்த நல்லைக்கு இன்னொரு ஒரு தனித்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் இந்த நல்லையினுடைய திருவிழாவிலே சிவப்பு சால்வை என்பது ஒரு நல்லைக்கு ஒரு தனித்துவம். நல்லைக்கு ஒரு மரபு இருக்கிறது. எங்கே போனாலும் நல்லையனுடைய அந்த மகத்துவம் மகத்துவம் என்பது என்றும் குன்றி விடாமல் அந்த சிவப்பு சால்வை எல்லோரும் அணிந்திருப்பார்கள். எனவே நல்லையனுடைய திருவருள், நல்லைய ஒரு முதலாளித்துவம் இல்லாமல், ஒரு பாகுபாடு இல்லாமல், உங்களுக்கு தெரியும் மாப்பான முதலியார் பரம்பரையிலே இருக்கிற முதலியார் அவருடைய மகன் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கைங்கரியத்தை மாப்பான முதலியாருடைய புதல்வர் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு அட்சத்தையும் அருளையும் இந்த நேரத்திலே நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாப்பான முதலியாருடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய இப்போது இருக்கின்ற முதலியாருக்கு எப்படி என்று சொன்னால் குழந்தை செல்வம் இல்லை, ஆண் சந்ததி இல்லை, பெரும் கவலைப்பட்டார். முழுகா, எனக்கு பிறகு ஆளக்கூடிய ஒரு சந்ததி இல்லையே, எனக்கு பிறகு இந்த ஆலயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை தரக்கூடிய ஒரு குழந்தையை நீ தரமாட்டாயா என்று கேட்டார். ஒருத்தன் கொடுக்காமல் விடுவானா? எத்தனை ஆண்டு காலத்துக்கு பின்னர் அவருக்கு ஒரு புதல்வன் பிறந்தான். பாருங்கள், ஒரே ஒரு ஆண்மகன் சந்ததி. ஏனென்று சொன்னால் இரண்டு மூன்று பிள்ளைகள் என்றால் சில வேளைகளிலே வாக்குவாதங்கள் சச்சரவுகள் ஏற்பட்டுவிடும். ஆனால் ஒரே ஒரு புதல்வனை கொடுத்திருக்கிறான் முருக கடவுள். இதுதான் இந்த நல்லையனுடைய அருள். இன்றைக்கும் அந்த மாப்பான முதலியாருடைய பரம்பரை, எந்த ஒரு முதலாளித்துவம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, இந்த அடியார்களோடு அடியார்களாக வருகிற காட்சி நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஆபரணமும் கழுத்தில் இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்பாறு இருப்பாரோ, திருநீறு பூச்சு, ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு எளிமையான கோலத்திலே இந்த ஆலயத்தினுடைய முதலாளி என்று சொல்வதை விட அவர் மாப்பான முதலியார் பரம்பரையிலே உதித்தவர், முருகன் கொடுத்த ஒரு சொத்து. இந்த நேரத்திலே நாங்கள் அவரையும் பார்க்கிறோம், ஒரு எளிமையாக இருக்கிறார். அங்கே ஒரு மூலையில் நிற்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களிலே முதலாளித்துவம் என்பது தலை தூக்கி நிற்கும், ஆனா நல்லையிலே அப்படி அல்ல. நல்லையிலே இன்றைக்கும் அபிஷேகம் செய்வது என்பது நாங்கள் பெருமானுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, 1000 ரூபாய் 1500 ரூபாவோடு அபிஷேகம் செய்யலாம். அந்த அளவு நல்லையினுடைய தனித்துவம் இருக்கிறது. எனவே நல்லை என்பது ஒரு தனித்துவமான கோவில். அங்கே நாங்கள் இந்த சிறப்பம்சத்தை எல்லாம் நல்லையிலே பார்க்கிறோம். இன்னும் நல்லையை பற்றி சொல்ல வேண்டுமானால், இந்த நல்லையினுடைய ஆடற்கலை வெல்லவன், 64 ஆடற்கலை வெல்லவனுடைய சிவமைந்தன், திரு குமரன், விஷ்ணு குமரன், மூவலகம் காக்கிற குமரன், தண்டாயுத பாணியாக இருக்கிறான். இங்கே பெருமானுடைய திருவருளை சேர்கிற தனிகா செல்லனாக இருக்கக்கூடிய பெருமான் தண்டாயுத பாணியாக இருக்கிற உற்சவம் என்பது ஒரு தனித்துவம், ஒருமுக உற்சவம். இப்படி எல்லாம் உற்சவங்கள் பல இருக்கிறது. நல்லை திருவிழா என்றால் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு எழிற்கோலத்தை எங்களுக்கு காட்டி நிற்கும். எனவே இந்த நல்லையனுடைய ராஜ்யம் என்பது எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு கூடிய ராஜ்யம். எனவே இந்த ராஜ்யத்திலே வீட்டிலிருந்து அருளுகிற நல்லை குமரனை நாள்தோறும் படுகிற அடியார் கூட்டம் இங்கே நிறைந்திருக்கிறது. சோடுலன் தன்றிலை போல் உயர்வுகின்றேன், கோகமையில் அகப்பட்ட சற்பமானேன், காடுகளில் இனம் பிரிந்த கலைமானானேன், ஓடுகின்ற பாய்மரத்தின் காகமானேன், உற்றார் ஒருவர் இல்லா பிச்சனானேன், பாடுபட யார் எனக்கு எங்கள் நல்லூர் கந்த பெருமானே, பச்சமையில் ஏறி வந்து ரட்சிப்பாயே என்று பக்தர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி நாமசங்கீர்த்தனங்கள் எங்கும் உறங்குகிறது. அடியார்கள் இன்னும் நாளா அந்த இரண்டு பிரதான வீதிகளினூடாகவும் இந்த நல்லைக்கு வருகிறார்கள். இந்த நல்லையிலே இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள வேண்டும். நல்லை எங்கும் அந்த சிறுவை கொடி கம்பீரமாக பறக்கிறது. எப்படி சோழ மன்னனுடைய கொடி அங்கே பறந்ததுவோ, பாண்டிய மன்னனுடைய கொடி பறந்ததுவோ, அதுபோல இந்த நல்லையினுடைய ராஜ்ய மன்னவனாக விளங்கக்கூடிய நல்லைக்குமரனுக்கு சிறுவற்கொடி, அங்கே செவ்வொழு கொடி அழகாக கம்பீரமாக காற்றலைக்கு வீசி பறக்கிற காட்சியை பார்க்கிறோம். இங்கே வில்வ மரத்தடியிலே பஜனை நாமங்கள் பாடுபவர்கள் அமைதியாக படம் பிடித்து வந்தோம், வளமான வாழ்வு தருகிற குமரனுடைய அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறைந்திருக்கு பக்தர் குழாமை பார்க்கிறோம். அடியார்களே, இந்த நல்லையிலே எல்லோரையும் நாங்கள் சமத்துவத்தோடு பார்க்கிறோம். ஏனெனில் நல்லையனுடைய சமத்துவ நாயகனாக எங்கள் வாழ்வு வளமளிக்க வந்த கந்தவே பெருமான் தமிழுக்கு தலைவன் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த வள்ளிய கூலோக பெண்ணை மணந்தவன், தேவலோக பெண்ணாகிய தெய்வானையை மணந்தவன். எனவே திருவள்ளுவர் தருகிற இந்த முருகக் கடவுள் பூலோகத்துக்கும் சொந்தக்காரன், தேவலோகத்துக்கும் சொந்தக்காரன். அதனாலேதான் இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி முருகப்பெருமானுக்கு நாங்கள் சொல்லுவோம் இரண்டு மனைவி என்று. அப்படி அல்ல, இரண்டும் இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லப்படுகிற ரெண்டு நாமங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. எனவே இப்போது நாங்கள் பெருமானுடைய அந்த திருவாசகம், திருப்புகழ், கந்தல் அலங்காரம், கந்தரவு

அருமையான கந்த அனுபூதி, கந்த அலங்காரம் என்று அந்த முருகப்பெருமானுடைய நாமம் எப்படி அருணகிரிநாதருக்கு அருள் செய்தாரோ அதே போல நாமங்கள் எல்லாம் ஒலிக்கிறது. எங்கும் நெல்லையிலே நாம கோஷம் ஒலிக்கிறது, பக்தி மயம் எங்கும் ஜொலிக்கிறது. மெது மெதுவாக இந்த நெல்லைக்கு அடியார்கள் வரத் தொடங்கி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மீன்பாடும் தேனாடாம் மட்டக்களப்பிலேயும் கல்லோடை திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய மிருகக் கடவுளுக்கு இன்று தேர் திருவிழா மாலை 2 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. கிழக்கிலங்கை மீன்பாடும் தேனாடாம் மட்டு நகரில் இருந்து

0: இருக்கக்கூடிய தமனை கூட சிறையிலே அடைத்த முருக கடவுள் கதிர்காமம் போகும் திருமாலே பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகழிலே மெச்சுகிறார் அல்லவா. அருணகிரிநாதரை கூட தன்மயப்படுத்திய நாயகன் அங்கே தீயவராகினும் குமரவேல் அடிபட்டால் அவர் நல்லவராகி தொல்கதி அடைவார். இதுதான் ஒரு தத்துவம். தீயவராகினும் குமரவேல் அடிபட்டு விட்டால், அடியை தொழுது விட்டால் அவர் நல்லவராகி தொல்கதி அடைந்து விடுவார். அருணகிரிநாதர் ஒரு எடுத்துக்காட்டு. எனவே அப்படியாக நல்லையனுடைய குமரன் இந்த நல்லூர் வீதியிலே அலங்கார திருமகனாக இந்த வீதியிலே வருகிற காட்சியை இந்த பொழுதிலே பார்க்கிறோம். எனவே சுகந்தமான வாசனை எங்கும் அந்த பக்தி மயத்தை நமக்கு மெருகூட்டி நிற்கிறது. நல்லை குமரன் திருவருள் நல்லை குமரன் என்ற ஒரு நூல் கூட மாநகர சபையினாலே ஆண்டுதோறும் வெளியிடப்படுகிறது. நீங்கள் எல்லாம் மாநகர சபையை தொடர்பு கொண்டால் அந்த நல்லை குமரன் நூலினை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதே போல இந்த ஆலய சூழல் எங்கும் இங்கே ஆடம்பரம் கிடையாது. ஒளிநாதம், அதாவது உரத்த ஒலியிலே நாதங்கள் போடுவதில்லை. மெது மெதுவாக அந்த ரீங்காரமான ஒலியிலே மற்றவர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தாத வகையிலே ஏனைய ஆலயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஒலி அமைப்பு கூட நெல்லையிலே ஒரு தனித்துவம். உங்களுக்கு தெரியும், நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே பள்ளியறை பூசை என்று இருக்கிறது. அதாவது திருப்பள்ளி எழுச்சி ஓடு பெருமானுடைய திருவருள் நிறைவு தொடங்கும். அதே போல பள்ளி எழுச்சி பெருமானை அங்கே நித்திரைக்கு செல்லுகிற பெருமானுக்கும் அந்த சிறப்பான கைங்கரியங்களை எல்லாம் சிறப்பித்துக் கொள்வார்கள். அது நெல்லைக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவம். எனவே எத்தனையோ விடயங்களை எல்லாம் நெல்லையில் உங்களோடு அலசிக் கொள்ளலாம். நாளைய பொழுது உங்களை நெல்லையிலே இணைந்து நல்லை கந்தனுடைய அருள் நாடெங்கும் பரவுகிற வேளை நாங்களும் மீண்டும் உங்களோடு இணைய வேண்டுமா என்பதை கலையகத்திலே இருக்கிற நம்ம சகாரிப்பாளர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். எனவே நாங்கள் நல்லை குமரனின் அருள் நாடெங்கும் பரவுகிற வேளை எங்களுடைய விளம்பரதாரர்கள் உண்மையிலே இந்த நல்லூர் கந்தருடைய உற்சவங்களிலே குறிப்பாக இந்த விளம்பரதாரர்கள் எங்களுக்கு அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த நல்லூர் கந்தருடைய உற்சவத்திலே இந்த விளம்பரங்களை எங்களுக்காக அல்ல வாடிக்கையாளர்கள் அலங்கருதி இந்த நேரத்திலே தே திருவிழாவினுடைய திருவிழா அதே போல தீர்த்த திருவிழாவுக்கும் அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளப் போகிறோம். வசந்தம் டிவியினுடைய எங்களுடைய கலியகம் கூட இங்கே அமையப்பெற்றிருக்கிறது. அதே போல வசந்த வைப்பமருடைய கலியகம் அமையப்பெற்றிருக்கிறது. அருமையான பொழுதில் உங்களோடு சகல அன்பர்களையும் நேயர்களையும் நாங்கள் இழுத்து இந்த அழைத்து வந்து இந்த நல்லையனுடைய தேர் திருவிழாவோடு இணைந்திருக்கிறோம் என்றும் உங்கள் அன்புக்குரிய அகில இலங்கை இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களோடு பலம் பெறுகின்ற ஈழ வளநாடு யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாயு நேசனாகிய நான் சற்று ஓய்வு பெற்றுக் கொண்டு மீண்டும் எங்களுடைய கலையகம் திரும்ப இருக்கிறோம். கலையகத்திலே எங்களுடைய சக அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். வணக்கம்.
1: நன்றி நன்றி நேசன். இதுவரை நேரம் பெரிய சொந்தங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வேலும் மயிலும் துணை என்ற நம்பிக்கையோடு இந்த நேரடியில் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.

நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கினார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் முதற்தர நிபோன் சிமெந்த் விநியோகஸ்தர்கள், இலக்கம் 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். அதேபோன்று அஸ்வினி ரோயில் முடிவுதிர்வை குறைத்து இயற்கையான பொலிவை தருகிறது. விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர்ஸ் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நேரத்தை பார்க்கலாம், நேரம் இப்போது 9:02.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய மகுடமே
2: விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தின் அபிவிருத்தி பணிகள் துரிதமாக நிறைவு செய்யப்படும் எனவும் தற்போது நிர்மாண பணிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுனில் கமகே தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ரோட்ரிகோ மைதானத்தின் நிர்மாண பணிகள் கடந்த 17 வருடங்களாக நிதி ஒதுக்கீடுகளின்றி நிறைவு செய்யப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டது. இந்நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் திட்டமிடல்களுக்கு அமைய குறித்த மைதானத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்து விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டுக்கு வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான 3 பெருந்தோட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த 10,000 மேற்பட்டோர் தற்போது மற்றும் முன்னாள் தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் நிதியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதற்கமைய மொத்தமாக 4,500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை அரசாங்கம் வழங்க உள்ளது. அது தொடர்பான ஆரம்ப நிகழ்வு நாளை கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானின் 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை அழித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே குறித்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய காக் தீவு மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் இருந்த ஜெரியா உட்பட 5 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அழித்துள்ளது. இந்நிலையில் கப்பல்களை தாக்க ஈரான் முயற்சி செய்யும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தங்களது எண்ணெய் தாங்கிகள் கப்பல்களை இழக்க நேரிடும் என அமெரிக்க வெளிவிகார செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 10 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய மகுடமே
2: விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: வணக்கம் வாழ்வின் நிதர்சனம்
5: அனுசரணை. தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
9: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட்

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம், வசந்தம், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்களை நான் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:13.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: எட்டியாந்தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு, மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக இன்று இலக்கம் 99 அரசடி வீதி, அரசடி சந்தி, யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
5: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
1: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை.
3: எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
6: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பீமா திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வழக்கம் வசனம் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். ஜனதா ஸ்டீல் சொந்தங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்களுக்கு ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். சரிதானே? ஆக தலைவலி காய்ச்சல் என்ற பேச்சுக்கே நீங்கள் இடம் இருக்கக்கூடாது. ஓகே, உண்மையில இந்த காலத்து குட்டிஸை பார்த்தீங்கன்னா வயசுல சின்னவங்க தான், ஆனால் யோசிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம நினைக்கிறத விட அதிகமாக விஷயங்களை பார்க்குறாங்க, அதிகமான விஷயங்களை கேட்குறாங்க, புரிஞ்சுக்கொள்கிறாங்க, அதோட புது புது விஷயங்களை யோசிக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க செய்கிற பெரிய பெரிய காரியங்களை பார்க்கும்போது நாமளே பார்த்து ஆச்சரியப்படுறோம் இல்லையா, எப்படி இவங்களால் இப்படிலாம் செய்ய முடிகிறது. சரி, நம்ம குட்டிஸ் இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப பெருசாக பார்க்கும்போது நாமும் இப்போ இருந்தே தயாராக இருக்கணும் இல்லையா. அப்போ அதனால் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தை நாங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வையிலிருந்து ஐந்து விஷயம், முக்கியமான ஐந்து விஷயங்களை அடக்கிய இந்த படிகளில் பார்த்தீங்கன்னா வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. ஸோ இதை நீங்கள் வாங்கி கொடுங்க. இன்னைக்கு பெருசாக யோசிக்கிற இந்த குட்டிஸ்களுக்கு ஸ்மார்ட் தயாரிப்புன்னு சொன்னால் ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று இந்த போதைப்பொருள் எதிர்ப்புக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும் இல்லையா. போதைப்பொருளை நாங்கள் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அதாவது நாங்கள் இந்த செயல் திட்டத்தில் கைகோர்க்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப்பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம், இதில் நீங்கள் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது நடைமுறையில் இருக்கின்ற போதைப்பொருள் நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் இது பற்றிய தகவல்களில் நாங்கள் வழங்க வேண்டும். ஆக போதைப்பொருள் விநியோகம் பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அது நீங்கள் புனர்வாழ்வுக்காக ஒருவரை நீங்கள் சொல்ல போறீங்க, பரிந்துரைக்கிறீங்கன்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் 19 27 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அனுமர விஷயம் கிடைக்கப்படுகிறது. இந்த போதைப்பொருள் சம்பந்தமாகத்தான் குறிப்பாக இந்தியாவின் திருச்சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரரும் பாதாள உலக குழுவின் உறுப்பினருமான பழனி ஷிரான் குளோரியன் என்பவரின் முக்கிய சகாக்கள் நாலு பேர் பார்த்தீங்கன்னா கொழும்பில் கதை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகிறது. நாலு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. புறக்கோட்டை காவல்துறை விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அவர்கள் மட்டக்குழி, அதேபோல கெசல்வத்த, மாளிகாவத்த மற்றும் கொட்டாஞ்சனி ஆகிய பகுதியில் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா, பழனி ஷிரானின் போதைப் பொருட்களை கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிக்கு விநியோகம் பண்றதா இவங்களோட பிசினஸ் பண்ற வேலை. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிராம் பிசினஸ் பண்றாங்க, கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவதாக இப்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் இவர்களுக்கான தண்டனை பெரிதாக இருக்க போகிறது, மாற்று கருத்தை கிடையாது. சரி, அதே போல நாங்கள் இன்னொரு விஷயம், மகளிர் ஆசியக்கிண போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போட்டிகளை பொறுத்த மட்டில் இப்பொழுது இறுதி போட்டிக்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 13ஆம் தேதி அரையிறுதி போட்டி, நாளை தினம் முதலாவது அரையிறுதி போட்டி நடைபெறவிருக்கிறது. பங்களாதேஷ் மற்றும் இங்கிலாந்து இந்திய மகளிர் அணிகள் மோதுகின்ற போட்டி. இது ஏற்கனவே நேற்றைய நாள் நடைபெற்ற பங்களாதேஷ் மற்றும் UAE அணிகளுக்கான போட்டிகள் பங்களாதேஷ் அணி 1:34 ஓட்டல வெற்றி வாகை சூடி இப்பொழுது அரையிறுதிக்கு தெரிவாகிறது. முதலாவது அரையிறுதி போட்டி இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதுகிறது. இரண்டாவது அரையிறுதி போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகிறது. பார்க்கலாம், இந்த பாகிஸ்தான் இலங்கை அணிகள் மோதுகின்ற போட்டி 11ஆம் தேதி நடைபெற போகிறது. மொத்தமாக இந்த இரண்டு போட்டிகள் முடிய இறுதிப் போட்டி 13ஆம் தேதி நடைபெற போகிறது. அதே போல மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்றைய நாளில் பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டி. ஏற்கனவே இங்கிலாந்து அணி இரண்டு போட்டிகள் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. மூன்றாவது இறுதிமான டெஸ்ட் போட்டி இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் எட்டியாந்தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புது பொழிவு. மங்களகரமான அழைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
0: பாதுகாப்பான பயணத்திற்கு 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக. இன்று இலக்கம் 99, அரசடி வீதி, அரசடி சந்தி, யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57, ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.
2: நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலா காயும் நேரம் சரணம்,
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி உலக மின்சார வாகன தினம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த பயணத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியுமா என்ற கேள்விக்கு ஒரு முக்கியமான பதில்தான் மின்சார வாகனங்கள். பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கும் கார், பைக், ஸ்கூட்டர் மட்டுமல்லாமல் பேருந்துகள், லாரிகள் என பல்வேறு வகையான வாகனங்களும் இப்போது மின்சார தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மின்சார வாகனங்களின் முக்கியமான சிறப்பு என்ன என்று தெரியுமா? வாகனம் இயங்கும் போது நேரடியாக வெளியேற்றப்படும் புகை இல்லாததால் காற்று மாசுபாட்டை குறைக்க உதவுகிறது. அந்த நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலத்திலிருந்து மின்சாரம் கிடைக்கும் போது போக்குவரத்து துறையின் மொத்த கார்பன் வெளியேற்றத்தையும் குறைக்க உதவ முடியும். இன்னொரு விடயம், இன்றைய இளம் தலைமுறையினர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் எதிர்காலத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து இன்னும் அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மின்சார வாகனங்களுக்கும் சில சவால்கள் இருக்கின்றன. சார்ஜிங் வசதிகள், பேட்டரி தொழில்நுட்பம், சார்ஜ் செய்யும் நேரம், பேட்டரியின் மறுசுழற்சி போன்ற விடயங்கள் தொடர்ந்து முன்னேற்றம் தேவைப்படுகின்றது. எப்படி பார்த்தாலும் இன்றைய உலகம் மெதுவாக ஃபியூலில் இருந்து ஃபியூச்சருக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஒரு வாகனத்தை தேர்வு செய்வது என்பது நம்முடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் அந்த வாகனத்தை பயன்படுத்தினாலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருவரினதும் பொறுப்பு. பசுமையான பயணம், தூய்மையான காற்று, ஆரோக்கியமான எதிர்காலம். இந்த உலக மின்சார வாகன தினத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சேர்த்து நம்முடைய பூமியையும் பாதுகாப்போம். உலக மின்சார வாகன தின வாழ்த்துக்கள்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். அப்படியே பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும்னா செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும். மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்க வாங்கி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் எப்போதுமே அந்த வீடு உறுதியான ஒரு வீடாக இருக்கும். சரி, டேக் கே அப்படின்னு நாங்கள் சொல்லியாகிறோம். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் டேக் கே வேலைத்திட்டம். அந்த டேக் கே வேலைத்திட்டம் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடைபெறுகிறது. குறிப்பாக இரண்டாவது கட்டமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்றும் வகையில் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான விடயமா இருக்கிறதாக இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்கண்ட வசந்தம் எஃப்எம் ITN ஐடி வசந்தம் டிவி இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாகத்தான் இருக்கிறது இந்த டேக்கியா வேலை திட்டம். சரி, ஒரு விஷயம் இருக்கிறது, பிரித்தானியாவில் பார்த்தீங்கன்னா வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாடு சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செப்டம்பர் 8ஆம் தேதி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டுகிறது. அது பெரும் தாமதத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல சில ரத்து நடவடிக்கைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் UL 503 வானூர்தி பார்த்தீங்கன்னா இந்த தடங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பிராக்பர்ன் வானூர்தி நிலையத்துக்கு திருப்பப்பட்டது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்குது. ஆக இப்பொழுது அது சரி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக பிரச்சனை சரி செய்யப்பட்ட போதிலும் வானூர்தி மற்றும் ஊழியர்கள் உரிய இடங்களில் இல்லாத காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தாமதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் மற்ற இடங்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தாமதத்தின் காரணமாக வில நாடுகள் இருப்பாங்க வர முடியாம, ஸோ அதனால சரியான ஒரு ஃப்ளோவுக்கு வர முடியல அப்படின்ற விஷயங்களும் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது நாங்கள் இன்றைய நாளுக்கான ஸ்டார் ஆஃப் த டே பக்கம் போகிறோமோ இன்னும் இன்றைய நாளின் ஸ்டார் ஆஃப் த டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகி சிம்மை. சிம்மையை பற்றி சொல்லணும் சொன்னால் உங்களுக்கு தெரியும் சிம்மை மிக சிறந்த ஒரு பாடகி. ஏஆர் ரஹ்மானின் இசையில் கண்ணத்தில் முத்தமிட்டார் திரைப்படத்துக்காக ஒரு தெய்வம் தந்த பூவை என்ற பாடல் மூலமாக அறிமுகமாகினார். இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரும் கூட.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு. அதாவது, நீங்கள் ஒரு தரமான உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேணும்னா நீங்கள் பாவிக்க வேண்டியது மெல்வாக்கி விஷ்டி கம்பி. இந்த மெல்வாக்கி விஷ்டி கம்பியில் பாவிச்சீங்கன்னா என்ன நடக்கும் சொன்னால், பரம்பரைக்கு இந்த வீடு உறுதியாக இருக்கும், அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கும். கூடுதாக உள்ளீடுகள் சரியாக இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போடும்போது நாங்கள் ஸ்ட்ராங்கான விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். சார், மெல்வாக்கி விஷ்டி கம்பிக்கிற நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நாங்கள் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விடுவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இந்த பொறுப்பை நீங்கள் உணர வேண்டும். இந்த பொறுப்பின் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அந்த போதைப் பொருள் விநியோகத்தில் யாரும் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக நீங்கள் அவர்கள் பற்றிய விஷயங்களை நீங்கள் 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்த இந்த விடைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் புனர்வாழ்வுக்காக ஒருவருக்கார் அவருக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், 19 27 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இந்த குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். அப்போ அவங்க அப்படி திங்க் பண்ணும்போது நாங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருக்க வேண்டும் இல்லையா. நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்கிறாங்களான யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வேலைகளை செய்கிறார்கள். ஆக புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய கேள்விகள் அவர்களுக்கு பிறக்கிறது. ஆக இந்த மாதிரியாக இருக்கும்போது நாங்கள் அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வேண்டும் இல்லையா. இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமான மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக பார்க்கும் சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டியாகும் என்பதும் இங்கே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு வடிகம்தான். சரி, அதே போல ஜனதா ஸ்டீல்ஸ் போனிங்ஸ் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே கூறியின் கீழ் எல்லா பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் சொந்தங்களை. அங்கே நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் சொல்கிறேன். அங்கே ஜனதா ஸ்டீல் போய் போங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான கடல் தொழில் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல பெயிண்ட் வகைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ளலாம். நேரம் இப்போது 9:52.
2: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வச

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எட்டியான் தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம். எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி வொர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேசினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்ஸ்.

அளிக்க வருகின்ற பார்லோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சோமாட நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைக்கத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். போனீஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
6: சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் மற்றும் நிதி வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட இந்த நிதி வசதிகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
7: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.
8: நேரம் காலை 10:01.

0: 2.8 வசந்தம் FM வழித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை தீவு எப்போதும் நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் இந்தியா எப்போதும் உறுதுணையாக இலங்கையின் அருகில் நிற்கும் என இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அவரது இலங்கைக்கான விஜயத்தின் போது கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவும் இலங்கையும் நெருங்கிய கலாச்சார மற்றும் நாகரிக தொடர்புகளை பகிர்ந்து கொள்வதாகவும் குறித்த உறவுகள் இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வலியுறுத்தினார். இந்தியாவின் வேகமான பொருளாதார மாற்றத்தை எடுத்துரைத்த அவர் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருப்பதாகவும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா 16% அதிகமான பங்களிப்பை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினரான ரஞ்சித் குமார் என்ற கொண்ட ரஞ்சி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 8 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொண்ட ரஞ்சி இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோதே கடந்த ஜனவரி 9 துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் அவருடன் இணைந்து அவரது மனைவியும் குழந்தைகளும் கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் மனைவியும் குழந்தைகளும் விடுவிக்கப்பட்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் படுகொலை சம்பவம் தொடர்பில் கொண்ட ரஞ்சி போலீசாரினால் தேடப்பட்டு வந்த ஒரு சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானின் மசகெண்ணை ஏற்றிச் சென்ற 5 கப்பல்களை தாம் அழித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளைப்படை தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு இருமுறை தாக்குதல் நடத்த முயன்றதை தொடர்ந்தே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளைப்படை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு முன்னர் கப்பல்களில் இருந்த பணியாளர்களை வெளியேறுமாறு அமெரிக்க படைகள் அறிவுறுத்தியிருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அழைங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01127750 மற்றும் 01127511 வழியாக இப்பொழுது அப்துல் நாசிர். வணக்கம்.
1: வணக்கம் சார். அருமையான அறிவிப்பாளர், அன்பான அறிவிப்பாளர், அமைதியான அறிவிப்பாளர்.
0: அப்படியா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, மூன்று தரம் அறிவிப்பாளர் என்று சொன்னார். அப்படியா?
1: அவ்வளவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார்.
0: அப்படியா அப்துல் நாசிர்? சரி, சொல்லுங்க, இப்ப வேலையில இருக்கிறீங்களா இல்லாடி வந்து
1: வேலையுடன் இருக்கீங்க?
0: அதுதானே, எந்த நேரம் நம்ம வேலை தானே.
1: முடிந்தால் வேலைதான்.
0: அதான், இந்த நேரம் வேலைக்குரிய நேரம், அதனாலதான் அப்படி ஒரே வேலை வேலைன்றீங்க அதானே?
1: ஆமாம், ஆமாம்.
0: சரி சொல்லுங்க, இப்ப வந்து முதலாவது நேரம் வந்திருக்கிறீங்க. உங்கள் குரலில் ஒரு பாடலை கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆமாம் சார், நான் பாடுவேன்.
0: ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்துருச்சு, பாடுங்க.
1: வெட்டி வேறு வாசம், அந்த பாடல் தான் பாடுவேன்.
0: உங்களுக்கு என்ன கவிதை சொல்ல சொல்லி சொன்னா இல்லையே? சரி, அப்ப எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு பாடல் கேட்போமேனா?
1: ஆமாம் சார், எனக்கு அருமையான பாடல் தாங்க. ஆனா உங்களுடன் பாடல் கேட்க தேவையில்லை, அருமையான பாடல் தான் முழுவதும். பாடலை கேட்பதற்கு மருதமனை ராஃபி, வசந்தம் ராஃபி, எச் எல் நஜ்முடீன், முகமது ஜாலி, இன்னா புகாரி, முனவர்டீன் மற்றும் பாக்கியத்து சாரியா விதி என்னும் சஜிரான் ஆகியோர்தான்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நின்றிருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஆரையம்பதி இதய ரத்னம் வந்திருக்கின்றார். சங்கநடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. தேவடி நசூர் இணைந்திருக்கின்றார். கிண்ணியாவிலிருந்து வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க. நான் புஜல்லாவிலிருந்து சசிகலா. சுரேஷ் குமார் வந்திருக்கிறார். அதே போன்று நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளை குறிஞ்சங்கன் அசுருதீன் இணைந்திருக்கிறார். இனிமையான சோக பாடல்கள் சுகத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி தங்கமலையிலிருந்து ஜமுனா இணைந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபான்னா என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து வந்துக்கிறது. இவ்வளை ராஜகிரிய முறையின் இணைந்துக்கிறாங்க. வேர்வளை ரிம்சான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். இணைய நிகழ்ச்சி இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 15 தர்சினி குணசேகரன் வந்துக்கிறாங்க மோதரையிலிருந்து. அதே போன்று அப்துல் நாசர் இணைந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேரில் நானும் ஒருவர், இணைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு சிவரூபன் இணைந்திருக்கிறேன், இன்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மஸ்கேலியாவிலிருந்து லோகநாதன் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கின்றார். வெள்ளவத்தையிலிருந்து ஹாப்டன் நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஃபரூஸ் வந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி நஸ்லியா வந்திருக்கின்றார். தர்கா நகர்லிருந்து செல்வச்சனதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சுதன் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெகன் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக லிந்துலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா, நான் ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஆனல்ட் கிருபா வந்திருக்கின்றார். ஹெவலக் ரோடு டீன்ஸ் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சந்தோஷமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பசரை தம்பி ராஜா வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அந்தோணி ஜூட் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சி இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். பூனாகலை ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
1: அன்பான காலை நேரம் வணக்கம்.
0: எங்கே சென்றீர்கள்?
1: நல்லா
0: இருக்கிறேன் மும்தாஜ் பேகம். ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு.
1: நீங்க
0: சும்மா இருக்கிற மரத்துல இருக்கிற எல்லா கூட எல்லாம் தட்டி போட்டு இப்ப கூடங்க கூடங்கண்டா எங்க போக தேர்றது கூட்ட? சரி, எல்லாருடைய சேர்ந்து நல்லதொரு பாடல் கேட்போம்.
1: முடியாத தரப்பாருங்க.
0: நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக இன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வீலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை. நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம். உங்கள் வரவுக்காக இன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம்.
3: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:45. இந்த நேரம் அவிசாவளையிலிருந்து உதயா, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க உதயா?
1: நல்ல சுகமா
0: இருக்கேன். பாடல் தான் கொஞ்சம் சோகமா இருக்கு, ஆனா நம்ம சோகம் இல்ல. சரி, அதை கேட்ட உடனே நீங்க சிரிச்சபடியா உங்களுக்கும் சோகம் இல்ல அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. சரி, இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அதையெல்லாம் அனுபவிச்சுதான் நம்ம வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கு. அது வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. அது அதுவா வருது, அதா போது. சரி, எல்லாத்துக்கும் ஆ ஓ அப்படின்னு மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. சரி, நீங்க பேசுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க.
1: சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லன்னா,
0: சின்ன சின்ன கதையெல்லாம் இருக்குது.
1: பாடலும் நல்லா இருக்கு.
0: அப்படியா? சரி, ரொம்ப நன்றி உதயா. நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய எனது பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: மனைவி சந்திரிக்கா, பிள்ளைகள் மினிஸ்டர் பிரவீந்தனும் அப்பா தனபதி பிள்ளை மற்றும் தர்மிகள் உடபாய் தம்பி சந்திரமா குடும்பத்தினர் அங்கிருக்கும் அனைத்து நண்பர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி. நன்றி.

நேரம் 10:51, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருக்கும் உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் ஜசோதா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறார். உருப்பட்டி கண்ணா அணிந்திருக்கிறார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடத்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சிவ ஞானம் வந்துக்கிறாங்க. மாபோலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். மாபோல வத்தலையிலிருந்து நிகழ்ச்சியில் என்னை அமைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி திருக்கேஸ்வரி சிவஞானம் தெரிவித்துக்கிறாங்க. தித்திக்கும் தேனாக ஒலித்து கொண்டிருக்கிறது பாடல். தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீராம் வந்திருக்கின்றார் பரமக்குடியிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான். மேனகை பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கொழும்பு 5 ஸ்டீஃபன் இருந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடுவலையிலிருந்து மனோ வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உடுப்பட்டி ஜஸ்ஸி ட்ரெய்லரில் இருந்து சேகர் இருந்துக்கிறாங்க. சுகுணா, நிர்லானி மற்றும் கனி இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தேவலை என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். வத்தண்ணி வந்துக்கிறாங்க. பலாச்சோலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருப்பதாக குறிப்பிடுகின்றார். வந்தாறு மூலையிலிருந்து. அதே போன்று இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். திருநீகிலையிலிருந்து கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். வசந்த் ராக் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி சிவானி இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். ஈராவூர் 4 தர்ஷன் லலிதா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது. உயிரான உறவிற்காக பாடல் தாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவ்வளோ அக்கறைப்பற்று பாப் ட்ரெய்லர் நிசார் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நம்பிக்கைக்கிறாம ஹரல் சந்திரா எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளோ திவான் வந்திருக்கின்றார். வணக்கம் மண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான். கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சமீதரன் எழுந்திருக்கின்றார். தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிறேன். தன்னுடைய சொந்த இடம் நைனாதீவு. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை திகலையிலிருந்து பெனடிக்கு வந்திருக்கின்றார். மனைவி தர்ஷினி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை மாவனல்ல நிசா அணிந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெஹியோ விட்டைவிலிருந்து தயபாலன் அணிந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷம். தயாளன் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒரு

ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க மனசுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்ன பாடல் அப்படின்றது நீங்க வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக தெரிவிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா நானும் உங்களுக்கு விருப்பமான பாடலை தருவதற்கும் முயற்சி செய்கிறேன்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எல்னினோ தாக்கத்தினால் நாட்டின் 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. குறைந்த 8 மாவட்டங்களிலும் உள்ள 36 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 47,368 குடும்பங்களைச் சேர்ந்த 154,167 பேர் எல்னினோ நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் 35 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவரை பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். ராகம பொடிவிக்கும்புர பகுதியில் கிடைத்த தகவலுக்கமைய பலான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நேற்றைய தினம் இந்த சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது 101 லீட்டர் 250 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் கொழும்பு 15 சேர்ந்த 51 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் சட்டவிரோத குடியேற்றங்கள் மீது தடை விதித்துள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. இவ்வாறான குடியேற்றங்கள் மூலமாக பலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்தப்படும் இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இஸ்ரேல் அரசு எவ்வித செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை எனவும் பிரித்தானியா குற்றம் சுமத்தியுள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீன வன்முறைகளை புதிய கோணத்தில் நகர்த்தும் வகையில் இந்த செயற்பாடுகள் அமைந்திருப்பதாக பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் இம் மில்பேங்க் தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் ராஜேந்திரன், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பிரபாகரன்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க.
1: உற்சாகமா இருக்கிறேன். சரண பாட்டா கேட்டு கொண்டிருக்கிறோம்.
0: உங்களுக்கும் பிடித்திருக்கு.
1: சரோகம் தான் இனிமே இதமான ராகங்கள்ல.
0: ராகம் சுகமாக
1: பாடலும் தர முடியும். இப்ப
0: என்ன பாடல்?
1: ஒன்னு நினைச்சு பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. அது அப்படியில் அண்ணவாக்கு நிறைய பாட்டு இருக்கு. நிறைய பாட்டு சொல்லலாம், நிறைய பாட்டு கொடுக்க முடியும். ஒரு பாட்டு தான் கொடுப்பீங்க.
0: சரி, இப்ப
1: ராத்திரிக்கு நான் தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் மயக்கமா கலக்கமா.
0: இந்த ராத்திரி இந்த மாயில தானே, அதனால வந்து ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அப்படியா? சரி, அப்ப அந்த தங்கம் இப்ப யார் யாரோட இணைந்து பாடலை கேக்குறதா இருக்கிறீங்க?
1: மனைவி மற்றும் மகன் மார்பேர பிள்ளைகள் மற்றும் வசந்த நேயர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கும்.
0: நன்றி, நிகழ்ச்சியோட தமிக்க.
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்கள் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். மகேந்திரன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஊமை நெஞ்சின் ஓசை காதில் கேளாதோ, ஒரு அருமையான பாடல், அந்த பாடலை தாருங்கள் முடிந்தால் அப்படின்னு சொல்லி ரேகா மகேந்திரன் குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கெருபான்னா அப்படின்னு சொல்லி செட்டியார் திரு வீன சலூனில் இருந்து ராஜலிங்கம் இணைந்திருக்கின்றார். கினிகத்தன கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவழி, வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் கார் மேகம் இணைந்திருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இர்ஷாத் காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவழி, திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா வந்துக்கிறாங்க, வினு இணைந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவப்பிழையா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். இனிமையான சோக பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மருதமுனையில் இருந்து ராஃபி இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சத்தார் வந்திருக்கிறார். நற்பட்டி முனையிலிருந்து கீதா ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹட்டன்ல இருந்து மாலா இணைந்திருக்கிறாங்க. பாபு, என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மஞ்சு வந்துக்கிறாங்க. கழுத்துறையிலிருந்து அதே போன்று ஃபைசர் இணைந்திருக்கின்றார். வெளிப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் தெரிவித்துக்கிறது. இவளே பாட்டு தலைவா, எதிர்பார்த்தேன் இளங்கிளியை அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், முடிந்தால் தாருங்கள், சோகமும் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பிரஷா பிரசாந்தி, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா, நான் பாலா கார்த்திகா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்குடவத்திலிருந்து தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்தித்துறையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0119 79 76 38.
3: மில் டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மில் டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக. இன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி, யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில், சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
5: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு நல்லூர் கந்தன் அடியார்களுக்கு அறுசுவை அன்னதானம் உங்கள் வரவுக்காக. இன்று இலக்கம் 99 அரசடி வீதி அரசடி சந்தி, யாழ் இந்து மகளிர் கல்லூரி அருகில், சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் பார உறுதி தரிப்பிடத்தில் அனைத்து அடியார்களும் அன்னதான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வண்ணம் அன்புடன் அழைக்கிறார்கள். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
6: பிள்ளையாச்சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
4: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: சேஷினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் ஹரல் சந்திரா, வணக்கம்.
1: வணக்கம் நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: சரி, இப்ப நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. அம்பிகைக்கு திருவிழா.
1: ஆமா, பாண்டியத்திலே திரௌபதி அம்பிகை திருவிழா.
0: அதனால
1: 18 நாட்கள் திருவிழா. 25ஆம் தேதி தீ பிடிப்பு, 26ஆம் தேதி தீ பள்ளையம் நடைபெற இருக்கின்றது. அவ்வளவு நாளும் சிறப்பாக பக்தியாக இருக்கும்.
0: ஊருக்குள்ளேயே திருவிழா, ஊருக்கே திருவிழா.
1: ஆமா.
0: சரி, அப்ப இந்த நேரம் ஒரு பாடலை கேட்கலாமே.
1: சரி, அன்னை அன்னைக்கா வேண்டிய ஒரு பாடல். அம்பிகையே ஈஸ்வரியே, என்னை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரே. அம்பிகையே ஈஸ்வரியே, என்னை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரியே. உங்க அரியே வியப்பிழைக்காரி, பொருள் உடுக்கையிலே பகை விரட்டும் துபாரி. அம்பிகையே ஈஸ்வரியே, என்னை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. இமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, இமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. நன்றி.
0: ஹரல் சந்திரா, உண்மையிலே அருமையான ஒரு குரல், அழகாக பாடியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோடு இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எங்கள் பிரதிபாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி மற்றும் கல்முனை பாண்டியத்தை சேர்ந்த திருவமணி டீச்சர், பாண்டியத்தை சேர்ந்த கமலன் தவராஜா, மருதமனை மரைக்கார் வீதியில் இருக்கின்ற முகமது ரவிக் சார், சவுண்ட் தவராஜா, எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன் ஜெருசா ஜாய், முருக்கட்டாஞ்சேனையில் இருக்கின்ற தீபா, அனைவருக்காக வேண்டிய தாருங்கள் பாடல்.
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி. நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களின் அதாவது ராகமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். இந்நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேயராக இணைந்திருக்கின்றார் ஷரீஃபா. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: காத்தான்குடியிலிருந்து வந்திருக்கீங்க?
1: ஆமா சார்.
0: சரி சொல்லுங்க, இந்த நேரத்துல என்ன பாடல் நீங்க பாடி காட்ட போறீங்க? ஒரு பாடல் தரப்படும், ஆனாலும் நீங்க உங்கள் குரலில் ஒரு பாடல் பாடினா நல்லா இருக்குமே. சரி, வாசிப்பு திறன் எனக்கு இருக்குது, ஆனா பாடசாலை காலங்களில் கூட ஒரு நேரம் கூட வாசிக்க என்னட்ட கேட்கலையே. இப்ப வசந்தத்துல இந்த நேரத்துல நீங்க என்னட்ட கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சி
2: காத்து திரும்புமா

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி கொண்டு விடுந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிரூபா வணக்கினீர்கள்.

0: கைச்சாத்திட்ட நிலக்கரி ஒப்பந்தம் மூலம் 1.57 மில்லியன் டாலர் மோசடி அம்பலம். ஜனாதிபதியை சந்தித்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர், இருதரப்பு ஒப்பந்தம் குறித்தும் மீளாய்வு. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட கொண்ட ரஞ்சி விமான நிலையத்தில் கைது. அஸ்வசும நிதி மோசடி விவகாரத்தில் நோவூடில் 6 ஆசிரியர்கள் பதவி நீக்கம். மீண்டும் ஈரான் அமெரிக்காவுக்கிடையில் போர் பதற்றம், எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். ஆசிய கிண்ண மகளிர் T20 தொடரில் முதல் அரையிறுதியில் இந்தியாவை எதிர்கொள்ளும் பங்களாதேஷ்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள், வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து சந்தித்தார். குறித்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர், பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா உள்ளிட்ட பலரையும் சந்திக்கவுள்ளார். கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கையெழுத்திடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது குறித்தும் இந்த விஜயத்தின் போது மீளாய்வு செய்யப்படவுள்ளது. 38 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும். இதேவேளை இலங்கை தீவு எப்போதும் நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் இந்தியா எப்போதும் உறுதுணையாக இலங்கையில் அருகில் நிற்கும் என இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அவரது இலங்கைக்கான விஜயத்தின் போது கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் இலங்கையும் நெருங்கிய கலாச்சார மற்றும் நாகரிக தொடர்புகளை பகிர்ந்து கொள்வதாகவும், குறித்த உறவுகள் இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வலியுறுத்தினார். இந்தியாவின் வேகமான பொருளாதார மாற்றத்தை எடுத்துரைத்த அவர், உலகில் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருப்பதாகவும், உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா 16% அதிகமான பங்களிப்பை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். 2014 இந்தியாவின் பொருளாதாரம் சுமார் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் அது இரட்டிப்பாகி தற்போது சுமார் 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் நுரைச்சோலி லக் விஜய அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் மூலம் 1.57 மில்லியன் டாலர் நட்டம் ஏற்பட்டுள்ளமை, நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஊடாக தெரியவந்துள்ளது. குறித்த ஒப்பந்தத்தில் இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் அப்போதைய தலைவராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன கைச்சாத்திட்டுள்ளார். இந்த விடயத்தை எரிசக்தி அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் டி அமரதுங்க விசாரணை ஆணைக்குழுவில் முன்வைத்தார். 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் நுரைச்சோலை லக் விஜய் அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கென லிபர்டி கொமோடிட்டிஸ் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை மாற்றியதனூடாக 15,75,630 அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் வெளிக்கொணரப்பட்டது. வடக்கு மாகாண பாடசாலைகளில் நிலவும் தொழில்நுட்ப ஆசிரியர் பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வு வழங்க உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த வருட இறுதிக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களில் 50% பூர்த்தி செய்யப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். அத்துடன் பாடசாலைகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கருவிகளை பழுத பார்த்தல் போன்ற விடயங்களுக்கான நிதியும் மாகாண சபைகளூடாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். பாடசாலைகளில் தொழில்நுட்பம் தொடர்பிலான கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது. எனினும் அதனை பூர்த்தி செய்யும் வகையில் உரிய ஆசிரியர்களை சேவைக்கு அமர்த்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் சபையில் தெரிவித்தார். அடுத்த வருட ஆரம்பத்தில் ஒரு ஆளணி சேர்ப்பு திட்டத்தினூடாக இந்த குறைபாடுகள் மூற்றாக தீர்க்கப்படும். இதற்கான பரீட்சைகள் இடம்பெற்றுள்ளன. இதற்கமைய ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்துவதற்கான பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருவதுடன் இவ்வருட இறுதிக்குள் குறித்த பணிகள் நிறைவுக்கு வரும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். நோவூட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் அஸ்வசும நிதி மோசடி தொடர்பில் 6 ஆசிரியர்கள் உட்பட நுவரெலியா மாவட்ட செயலக அதிகாரி ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நோவூட் பிரதேச செயலகத்தில் 2 கோடி ரூபாவிற்கு அதிக அஸ்வசும நிதியை மோசடி செய்தமை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட குறித்த அலுவலகத்தின் அதிகாரிகள் இருவர் ஹட்டன் நீதவா நீதிமன்றத்தில் ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக சாட்சிகளை வழங்கிய நிலையில் எதிர்வரும் 22 வரை அவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட வேண்டியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் சந்தேக நபர்கள் இருவரும் பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர்கள் 6 பேரின் வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பில் உட்கொள்வதுடன் அவர்களின் வங்கிக் கணக்குகளையும் சோதனைக்குட்படுத்த வேண்டியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் விசாரணைகளுக்கு அமைய தற்காலிகமாக குறித்த ஆசிரியர்கள் 6 பேரும் உட்பட அதிகாரிகள் இருவரை பதவி நீக்கம் செய்வதற்கு மத்திய மாகாண கல்வி செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜுபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினரான ரஞ்சித்குமார் என்ற கொண்ட ரஞ்சி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 8 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொண்ட ரஞ்சி இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோதே கடந்த ஜனவரி 9 ஜுபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார். அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் அவருடன் இணைந்து அவரது மனைவியும் குழந்தைகளும் கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் மனைவியும் குழந்தைகளும் விடுவிக்கப்பட்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளரின் படுகொலை சம்பவம் தொடர்பில் கொண்ட ரஞ்சி போலீசாரினால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பொது மைதான ராஜிகோ மைதானத்தின் அபிவிருத்திப் பணிகள் இழுவரையில் உள்ள நிலையில் அதனை நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் கமகே பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் வாய்மூல விடையளிப்பு நேரத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கிளிநொச்சி ராஜிகோ மைதானத்தின் அபிவிருத்திப் பணிகள் கடந்த 17 இழுவரி நிலையில் இருப்பதுடன் மத்திய அரசாங்கத்தினால் இது கையகப்படுத்தப்படுவதை தவிர்த்து அதனை கரைச்சி பிரதேச சபையிடம் முழுமையாக கையளிப்பது எப்போது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சுனில் கமகே மைதானத்தின் நிர்மாணப் பணிகள் முழுமையடையாத போதிலும் கடந்த 2019 அதனை மக்கள் பாவனைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகளின் ஊடாக மாவட்ட செயலக திட்டமிடல் பிரிவின் வழிகாட்டலில் 2026 முதல் 2030 வரையிலான காலப்பகுதியில் புதிய விளையாட்டு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பிரதேச விளையாட்டு வீரர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மைதானத்தின் எஞ்சிய பணிகளை மிக விரைவில் வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுனில் கமகே தெரிவித்துள்ளார். போலீஸ் சேவையில் பல்வேறு தரநிலைகளில் மேற்கொள்ளப்பட்ட பதவி உயர்வுகளை சவாலுக்குட்படுத்தி முன்வைக்கப்பட்ட 40 அடிப்படை உரிமை மனுக்களை உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. பதவி உயர்வுக்கு உட்படாத 1000 அதிகமான அதிகாரிகளினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 2019, 2020, 2021 மற்றும் 2023 ஆகிய வருடங்களில் பூஜித் ஜெயசுந்தர, சி டி விக்ரமரத்ன, தேசபந்து தென்னகோன் ஆகியோரின் நிர்வாகத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பதவி உயர்வுகளையே சவாலுக்குட்படுத்தி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பதவி உயர்வுகளை வழங்கும்போது முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதை உறுதி செய்யும் வகையில் முறைப்பாட்டாளர் தரப்பினால் நீதிமன்றத்தில் தேவையான ஆவணங்கள் முன்வைக்கப்படவில்லை என தெரிவித்து மனுக்களை தள்ளுபடி செய்வதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்னினோ தாக்கத்தினால் நாட்டின் 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த 8 மாவட்டங்களில் உள்ள 36 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 47,368 குடும்பங்களைச் சேர்ந்த 154,167 பேர் எல்னினோ பாதிப்புக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதனால் 35 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய 40,945 குடும்பங்களைச் சேர்ந்த 132,748 பேருக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதிகளவான குடிநீர் முனராகலை மாவட்டத்திற்கே விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள 8 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 13,139 குடும்பங்களைச் சேர்ந்த 42,429 நபர்களுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 8 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 11,142 குடும்பங்களை உள்ளடக்கிய 33,394 பேருக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் 3 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிக்கப்பட்டுள்ள 3,794 குடும்பங்களைச் சேர்ந்த 12,047 பேருக்கு அதிகளவில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவரை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். ராகம பொடிவி கும்புர பகுதியில் கிடைத்த தகவலுக்கமைய வலான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நேற்றைய தினம் இந்த சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது 101 லீட்டர், 250 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பாக ராகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானின் 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை அழித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய கார்க் தீவு மற்றும் ஒமான் வளைகுடா பகுதிகளிலிருந்து டரியா உட்பட 5 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அழித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க கப்பல்களை தாக்க ஈரான் முயலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தங்கள் எண்ணெய் தாங்கி கப்பல்களை இழக்க நேரிடும் என அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் சட்டவிரோத குடியேற்றங்கள் மீது தடை விதித்துள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. இவ்வாறான குடியேற்றங்கள் மூலமாக பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்தப்படும் இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இஸ்ரேல் அரசு எவ்வித செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் பிரித்தானியா குற்றம் சுமத்தியுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன வன்முறைகளை புதிய கோணத்தில் நகர்த்தும் வகையில் இந்த செயற்பாடுகள் இருப்பதாக பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் ஈத் மில்பேன் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக எடுக்கப்படும் இவ்வாறான நடவடிக்கைகள் அவர்கள் எதிர்கொள்ளும் துயரங்களை மேலும் அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளன. இந்நிலையில் மேற்கு கரையில் இஸ்ரேலின் குடியேற்றங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது பிரித்தானியா தடை விதிக்க உள்ளது. அத்துடன் குடியேற்றத்திற்கு தேவையான பொருட்கள் குறித்தும் தடை அமுலாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை பிரித்தானியாவின் இந்த தீர்மானத்திற்கு பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் இணங்கியுள்ளன. குறித்த நாடுகளும் மேற்கு கரை குடியேற்றங்களுடன் தொடர்புடைய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க உள்ளதாக சர்வதேச செய்திகள்
1: தெரிவிக்கின்றன.
0: ஆசிய கிண மகளிர் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இறுதி லீக் போட்டியில் பங்களாதேஷ் மகளிர் அணி 34 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. போட்டி ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு எதிராக இடம்பெற்றது. முதலில் துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 103 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஷர்மின் அக்டர் 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 104 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய ஐக்கிய அரபு அமீரக அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 69 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. பந்துவீச்சில் ரபேயா கான் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதேவேளை ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி நாளைய தினம் நடைபெறவுள்ளது. இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகள் போட்டியில் மோதவுள்ளன. இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள நிலையில் குறித்த போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: 2015 கைச்சா திட்ட நிலக்கரி ஒப்பந்தம் மூலம் 1.57 மில்லியன் டாலர் மோசடி அம்பலம். ஜனாதிபதியை சந்தித்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர், இருதரப்பு ஒப்பந்தம் குறித்தும் ஆய்வு. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட கொண்ட ரஞ்சி விமான நிலையத்தில் கைது. அஸ்வசம நிதி மோசடி விவகாரத்தில் நோவூடில் 6 ஆசிரியர்கள் பதவி நீக்கம். மீண்டும் ஈரான் அமெரிக்காவிற்கிடையில் போர்ப்பதற்றம், எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். ஆசிய கிண்ட மகளிர் T20 தொடரில் முதல் அரையிறுதியில் இந்தியாவை எதிர்கொள்ளும் பங்களாதேஷ். இத்துடன் வசந்தம் FM-இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 2015 இல்

நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:23 மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள் சுபஹிட் பாடல்களோடு இன்றைய பிரதம் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசந்தத்தின் மதிய நேர குதிகளம் நிகழ்ச்சியோடு மாலை 3 மணி வரைக்கும் சொந்தங்களை நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக பாடல்களை விரும்பி கற்கணும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முந்தைய குண்டைகளுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0122-115-00 அல்லது 0122-115-111 கால் பண்ணுங்க. இதே வேகத்தோடு எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இதோ.

0: இந்திய திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் 12:30. இந்த நேரம் அழைப்பில் ஆனந்தன் ரொம்ப ஆனந்தமா முதல் நேராவது இருக்கிறார் எங்களோட பேசுறதுக்காக. வணக்கம். நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறீங்க? ரெட்டை பாதை பக்கம் எல்லாம் அப்படி இருக்கு ஆனந்தன்? முதல் நேரா வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி
1: தானே?
0: அப்புறம் சொல்லுங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக ஆனந்தன்?
1: அக்கா எப்பவுமே தொடர்பு கிடைக்காத எந்த வகையிலும் தொடர்பு கிடைக்காத.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருகின்றது பெரிய தம்பி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற மற்றொரு சுபஹிட் பாடல்.

0: வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை. எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கு 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
0: அனுசரணை.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்ரீ சிறுவிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: நாட்டாமை திரைப்படத்துக்காக நடைபெற்ற சூப்பரான பாடலில் வசந்தத்தின் மத்திய நேர குதிகளும் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:43 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் நிசாம், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சீனாக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: ஓகே, அப்புறம் சொல்லுங்க, கேட்ட பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க நிசாம்.
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி, ஒரே வார்த்தை தான். சரி, கடையில பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? என்று
1: கடையில ஒரு மாதிரி ஷேப்பா போகுது,
0: ஒரு மாதிரி ஷேப்பா போகுது. சரி சரி, ஓகே நிசாம், சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? நாங்க
1: அவங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய நண்பனுக்காகவும் வசந்தன் கேட்கும் அனைவருக்காகவும்.
0: சரி,
1: உங்களோட பேசினாவே மகிழ்ச்சி தானாக்கா?
0: ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்களே. சரி சரி சரி, ஓகே ஓகே, உங்களோட பேசுறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, சரியா? நன்றி
1: நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான காதல் பாடல்.

0: டாக்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் நெற்றியில் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகி சென்மை.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து விசேட எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவித்தல் நாளை வரை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல்

0: நிகளும் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடலோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாளத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளில் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கையில் ஈடுபடும் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: மலேசியாவில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஐவர் உயிரிழந்துள்ளனர். பிளையிங் டாக்டர் எனும் மருத்துவ சேவையில் ஈடுபடும் ஹெலிகாப்டர் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. மருத்துவ ஊழியர்கள் உட்பட 5 பேர் இந்த விபத்தில் பலியாகியுள்ளதுடன் காட்டுத்தீ அனர்த்தம் காரணமாக மீட்பு பணிகளை முன்னெடுப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் சாராவுக் மாநிலத்திற்கு அண்மையில் இந்த விபத்து பதிவாகியுள்ளது. ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததை மலேசிய சுகாதார அமைச்சும் உறுதி செய்துள்ளது. எனினும் விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியது
3: மக்கள் கூடிய
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
5: நிமிர்ந்த நடை.

0: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் நம்ம வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளுக்கும்.
1: சரி, ஓகே. பாத்தீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுல இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டு அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். உறவுகள் எல்லாரையுமே இணைத்திரும் பாடல கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இதே போல சிந்தனை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழிப்பேற்படுத்துங்கள் தொடர்ச்சியாக 0122 715 0101 அல்லது 0121 2 715 111 க்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை. புதுமை

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ், எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
3: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இருக்கும் செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ

0: நேசம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடலில் வசந்தத்தின் மதிய நேர குதகளும் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. சரி, இந்த நேரம் மழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? நவரத்னம். எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு வேலையா?
1: இல்ல, வீட்டுலதான்
0: இருக்கீங்க. லீவ் எடுத்து இருக்கீங்க அப்படியா? சரி சரி, ஓகே. மதியம் சாப்பிட்டீங்களா? நவரத்னம். அப்படியா, ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. சரி, ஓகே நவரத்னம். அப்புறம் சொல்லுங்க, சொந்தங்கள் எல்லாம் வீட்டுல எப்படி இருக்காங்க? சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: குடும்பத்துக்கும்
0: குடும்பம் தர்சன் குடும்பம். சரி, ரொம்ப நன்றி.

0: மிதமான விலை திரைப்படத்துக்காக நடைபெற்ற சுவகை பாடல் ஒழித்து ஓய்ந்தது மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் இப்போது 1:38. இந்த நேரம் அழைப்பில் மாவனிலிருந்து நிஷா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம், சுகமா இருக்கீங்களா?
0: சரி, நாங்களும் நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல மேடம்.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா நிஷா?
1: உங்களையும் சேர்த்து பாட்டு கொடுங்க. நன்றி மேடம்,
0: வாழ்த்துக்கள். நிஷா ரொம்ப நன்றி. எனது கொண்ட மிக்க நிகழ்ச்சியில் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மற்றொரு சுபகிட் பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு நீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 10ஆம் திகதி ஆனந்த மைத்திரிய மத்திய மகா வித்யாலயம் பலாங்குடை. டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் டி ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி சின்மை.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. இது மக்கள் சூடிய மந்திரமே. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: 2.8 வசந்தம் வாத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: 2026 மற்றும் 27 பெரும்போக நெச்சேகையை நீர்வளத்திற்கேற்ப கட்டம் கட்டமாக ஆரம்பிப்பதற்கான திகதிகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இதற்கமைய வளமை மண்டலத்தில் அக்டோபர் 1 திகதியும் எல மண்டலத்தில் அக்டோபர் 15 திகதியும் பயிர்ச்சிகையை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காடுள்ள மற்றும் எலஹர மண்டலங்களில் முறையே நவம்பர் 1 மற்றும் நவம்பர் 10 திகதிகளில் பயிர்ச்சிகையை ஆரம்பிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. கொரணை வகவத்த கழுபான பாடசாலைக்கு அருகில் அதிக வேகமாகவும் தலைக்கவசமின்றியும் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 44 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீழ்ந்ததிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.

0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய பிரான் ரக மசக எண்ணெய் ஜூலை மாதத்திற்கு பின்னர் முதன்முறையாக ஒரு பீப்பாய் 100 அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலாக அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எரிபொருள் விநியோகத்திலும் மேலும் தடைகளை ஏற்படுத்தும் என்ற கவலை ஏற்பட்டுள்ளது. இந்த விநியோக தடை குறித்த அச்சமே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்வடைவதற்கு பிரதான காரணம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: செய்யலாம். தொடர்ச்சியாக இதே போல நீங்களும் நிகழ்ச்சிகள் அழைப்பை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும் போது மற்றும் ஒரு சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது? கபூர். அப்படி இருக்கீங்க? சரி, ஊர் எல்லாம் அப்படி இருக்கு கபூர்.
1: ஊர் கடும் வெயிலா இருக்கு, மழை வர குணமும் இருக்கு.
0: அப்படியா? சரி, ஓகே. மதியம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டுதான் நல்ல பாட்டு போறேன்.
0: ஆஹா, கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பாடல் தெருவில் எல்லாம் பிடிச்சிருக்கா? அன்று அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் நாங்க?
1: அடுத்த பாடல்
0: தொடர்ந்து பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: தோட்டையில் புது வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 10 திகதி ஆனந்த மைத்திரிய மத்திய மகாவித்யாலயம் பலாங்குடை. டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ், எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: உள்ளத்தை அளித்தா திரைப்படத்துக்காக ஒரு சுபஹிட் பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்தது. மதிய நேர புதுகுளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:30. வணக்கம் அருள்மொழி.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா?
1: நல்லா சௌகா இருக்கிறேன். நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? என்று
1: அருமையான
0: பாடல் யாருக்காக?
1: உங்களுக்காகவும் நந்தோமரமா தோமலரண்டி கிளீனஜி ராணியக்கா சாந்தி கோவிந்தராம் பாலகிருஷ்ணம்மா முந்தாஜ் போகா கட்டுவன் சவுந்தரக்கா மேகலா கலா குமுதினி விஜிதா சரோசினி சரிபா ரகுமா ஸ்ரீவரண வடிவிலன் ஆட்டோ விசுவநாதன் நீதரனா அப்துல் மஜீத் சாயம்குமார் வசந்தகுமார் மொஹதீன் பாண்டவ சின்ன தம்பி அளவட்டி சேந்தி லிங்கிரிய ரவி அலசுந்தரம் மன்சூர் வாசரன எல்லாம் இருக்காகும். இந்த பாடத்தாக்க வந்தது பெண்ணா
0: அவளை
2: படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல

0: மாலையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சூப்பரான பாடலை தொடர்ந்து சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் மதிய நேரகுதிகளும் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 2:45 நிமிடம். இந்த நேரம் தோப்பூர்ல இருந்து அனிஃபா இணைந்திருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் ருஹினா,
1: எப்படி இருக்கீங்க அனிஃபா? நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கிறேன். வெளியே காட்டுக்கொண்டிருக்கேன். டியூட்டி முடிஞ்சு வந்தேன், சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்க மாட்டீங்கல தெரியாது.
1: இல்ல இல்ல. சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க அனிஃபா, லைஃப் எல்லாம் அப்படி போகுது?
2: லைஃப் எல்லாம் சந்தோஷமா இருக்குது.
1: அருமையான பாடல் தயாரிக்கு யாருக்காக அந்த பாடல் அனிஃபா?
2: பாடல் வத்தல் ஐயாக்கனுக்காக வேண்டியும், கம்பா அப்துல் மஜீத் எனக்காக வேண்டியும், உங்களுக்காக வேண்டியும், சோப்பூர் நூடின் சிராஜ், சோப்பூர் சிலன் மொஹைதீன் மற்றும் நேர்த்தி காட்டுக் கொண்டிருக்கிற எல்லா நேரர்களுக்காக வேண்டியும் கேட்போம்.
1: சரி, நன்றி
2: நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.

ஒளிக்காரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் சி ஆர். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: குறைந்த வருமானம் கொண்ட நாடாக இருந்த இலங்கையை நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக உயர்த்தியுள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கையை உயர் வருமானம் பெறும் நாடாக உயர்த்துவது மிகப்பெரிய இலக்காக மாறியுள்ளதாகவும் அந்த இலக்கை அடைவதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மரணமடைந்த கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியில் உள்ள தரவுகளை பெறுவதற்கான நீதிமன்ற உத்தரவு ஆப்பிள் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள அவரது வீட்டில் கபில சந்திரசேன உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவரது கையடக்க தொலைபேசி திறந்து அதிலுள்ள தரவுகளை போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதற்காக அப்பல் நிறுவனத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: பிராந்தியத்தில் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிராந்திய நிலவரம் தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எகிப்த் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடியுள்ளார். சவுதி அரேபியா மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடன் நெருக்கமான ஆலோசனைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதன் அவசியத்தை இருதரப்பினரும் வலியுறுத்தியுள்ளதுடன் எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தொடரின் போது நியூயோர்க்கில் சந்தித்து கலந்துரையாடவும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மனத்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0-76-76-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று மங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சியார் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நிற வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட.
0: ஓகே, நல்ல நல்ல பாடல்கள்லாம் மிக்கச்சக்கமாக வர காத்திருக்கிறது. நாங்க ரெண்டு பேரும் 5 மணி வரைக்கும் இருப்போம் உங்க கூட. சொன்னீங்க டியூன் பண்ணி கேட்கலாம். உங்க வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி கேட்கலாம். அதே போல
1: எங்க இருந்தாலும் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் போட்டு தாக்க நிகழ்ச்சி 5 மணி வரைக்கும் கேட்டு மகிழவும் போறீங்க.
0: சரி, உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை எல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்க பாருங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறத நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாங்க சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா கமெண்ட் பண்ணி வச்சுங்க. நிகழ்ச்சியில் நாங்க இறுதியில இணைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம்.
1: இப்போது பாத்தீங்கன்னா சியார், பயணிகள் போக்குவரத்தில் வந்து ஈடுபடும் வாகனங்கள் தொடர்பில் வந்து அரசாங்கம் வந்து புதிய நடைமுறை ஒன்றை வந்து அரசாங்கம் கட்டாயமாக்க உள்ளதா? சரியா, பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வேன்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து 5000 கிலோமீட்டருக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதங்களுக்கு அடிப்படையிலான வாகன தகுதி பரிசோதனை சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்திருக்கு.
0: சரி, ஓகே. அதே போலதான் எதுவரும் செப்டம்பர், அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி நாட்டினுடைய, அதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் வந்துட்டு எங்களுடைய ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக் அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு இலங்கையினுடைய சார்பில் அமைச்சர் மட்டத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி இந்த மாதம் 28ஆம் தேதி நாட்டின் உரையை நிகழ்த்த உள்ளதாக விஜித ஹேரத் கூறியிருக்கிற ஒரு விஷயமும் பதிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் இந்த மாதம் 26ஆம் தேதி நியூயார்க்கு புறப்பட இருக்கிறார்கள். ஓகே, நல்ல விஷயம், நல்லது நடக்கும். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கை சார்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது, நல்லதும் பேசப்பட்டிருந்தது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்து கொள்ளுங்க. நீங்க கேட்டுட்டே இருங்கலாம் வசந்தத்தின் போட்டுத்தாக்க. அடுத்து நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம். ஒலிக்கும் பாடல் இது,
1: பகவதி திரைப்படத்திற்காக தேவா அவர்களின் இசையில்.

இக்கையா பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 10ஆம் தேதி ஆனந்த மைத்திரிய மத்திய மகா வித்யாலயம் பலாங்குடை. டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 அலைவரிசையின் ஊடாக
1: ஏஐயை பயன்படுத்தி நிறைய விதமாக எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு 80களில் வந்த புகைப்படம் இல்லையா, இது கூட நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். ஏஐயை பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் வார அதே அளவுக்கு ஆனந்தி போலியான விஷயங்களும் வந்து மக்களை குழப்புவதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை போலீசனுடைய பெயர் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் இப்போ வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவான ஏஐ தொழில்நுட்பங்கள் மூலம் உருவாக்கப்படுகின்ற இந்த போலி விளம்பரங்கள் ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருவதாக போலீஸ் திணைக்களம் ஆனந்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இவ்வாறான விளம்பரங்கள் தகவல்கள் உத்தியோகபூர்வமானவை அல்ல என்று சொல்லிட்டு இந்த போலி விளம்பரங்களை நம்பி நீங்க ஏமாற வேண்டாம் என்று போலீசார் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பொதுமக்கள். எனவே போலீசினுடைய பெயர் லட்சினை அடையாளங்களை பயன்படுத்தி இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் விளம்பரங்கள் அல்லது அந்த அறிவித்தல்கள் உண்மையானவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிருக்கு. இப்ப வந்துட்டு நீங்க உத்தியோகபூர்வமான போலீசினுடைய இலங்கை போலீஸ் உத்தியோகத்தருடைய லட்சினை கூடிய அந்த உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்துக்கு நீங்க போயிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்ன வழங்கும் போலி அந்த ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த லட்சினைக்கும் ரியலான லட்சினைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எனவே உண்மை எது பொய்யது அப்படின்னு நீங்க பிரிச்சு அதை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். எனவே போலீசினுடைய லட்சினையை பயன்படுத்தி ஏஐ மூலமாக சமூக வலைதளங்களில் பதிவு செய்கின்ற விளம்பரங்கள் உண்மை அல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்கு. போலீஸ் உத்தியோகபூர்வமாக இதை அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே கவனமாக இருங்க அந்த விளம்பரங்களை பார்க்கும்போது.
0: இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா சியா 2026 மற்றும் 2027 பெரும்போக நெற்பயிற்சிகை நீர்வளத்தின் கட்பம் வந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கட்ட கட்டமாக வந்து ஆரம்பிக்க உள்ளதாக வந்து திகதிகள் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு சரியா. இதுக்கமைய வந்து வளவை மண்டலத்தில் அக்டோபர் 1 திகதியும் ஏலம் மண்டலத்தில் வந்து அக்டோபர் 15 திகதியும் வந்து பயிற்சிகை வந்து ஆரம்பமாக இருக்குது. டிசம்பர் முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை குறைந்த அளவு மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கப்படுவதால் வந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் வந்து பயிற்சிகை முன்கூட்டியே ஆரம்பிப்பது பொருத்தமானதாகவும் இருக்கிறதாக வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க.
1: சரி ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் பொழுது இணைந்திருங்க. ஒலிக்கும் பாடல் இது காதல் கொண்டே திரைப்படத்துக்காக இவருடைய செய்யும்

0: நல்ல பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில்.
1: நேரம் மாலை 3:32.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலு, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
0: அனுசரணை.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் என்டிக்ரோசிவ்.

0: ஒரு கல்லூரியின் கதை திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: நல்ல பாடல். 5 மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். பொதுவாக எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இஸ்ரேல் தாக்குதலுக்கான முடிவு எப்போ வரும் அப்படிங்கிற விஷயமானது. இப்போ இந்த மாதம் 22ஆம் தேதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதல் விசாரணை நிறைவு செய்யப்பட்டு இம்மாதம் 22ஆம் தேதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 249 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 547 சாட்சியங்கள், 23,270 குற்றச்சாட்டுகள். இதனுடைய நிறைவு, இதனுடைய முடிவு இம்மாதம் 22ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய மாதம் இருக்கும். நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
0: அதே நேரம் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலான வழங்கப்படாமல் இருந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சட்ட ரீதியான ஊழிய சேபலாத நிதியமும் மற்றும் நம்பிக்கை நிதியமும் நிலுவைத் தொகை வந்து ₹4,500,000 அதிகமான தொகை வந்து வழங்குவதற்காக தற்போதைய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 3 அரச பெருந்தோட்ட நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது சேவையில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதன் மூலமாக பலனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் வந்து அமைச்சரவையின் அனுமதிக்கு அமைய இந்த தொகை பின்வருமாறு பகிர்ந்தளிக்கப்படவும் உள்ளது.
1: சரி, ஓகே, நல்ல விஷயம். நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறைவேறப் போகிறது. இலங்கையை பொறுத்தவரைக்குமானது ஒரே ஆண்டில் 46.3% சிறுவர்கள் இணையதளத்தில் அறிமுகம் இல்லாதவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக சொல்ல வராங்க. அது மட்டுமல்ல, 27% இணையவழி துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5 சிறுவர்களில் ஒருவரின் ஆபாசமான அந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் பகிரப்படுகிறது. எனவே இது வந்துட்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாரதூரமான ஒரு கவலை படக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. சிறுவர்களில் வந்துட்டு அவர்களுடைய புகைப்படங்கள், அவர்களுடைய விளம்பரங்களை காட்சிப்படுத்துவதுங்கிறது குறிப்பிட்ட அது வயதுக்குட்பட்டவர்களை காட்சிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை முடிவுகளும் வந்திருந்தது. எனவே இணையதளத்தை சிறுவர்கள் பயன்படுத்துவது கொஞ்சம் இல்லை, நிறைய பாதுகாப்பாக இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும்.
0: அதே நேரம் ஜிஆர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். சமூக விரோத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் குழுக்களை நடத்திய வந்த 18 வயது இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அப்படிங்கறத. புலனாய்வு துறையில் இணைய கணிப்புகள் மற்றும் புலனாய்வு பிரிவினால் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு.
1: சரி, ஓகே, பாடல் கேட்கலாம்.

0: பாடி முடிச்சிட்டீங்களா?
1: பாடி முடிச்சாச்சு. காதலர் தினம் திரைப்படத்திற்காக யார் ரஹ்மானின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல்.
0: அடுத்த மனிதளத்தோடு முடிந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நேர்மை பொழுது 4 மணி டாட்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணியின் தலைவருமான சுவீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 23 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதற்காக தகுந்த விசேட காரணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படாததை கருத்தில் கொண்டே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதே பிணை சம்பவம் தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்றைய தினம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வந்துள்ள ராஜ்நாத் சிங்குடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பாதுகாப்பு மற்றும் ராணுவ கூட்டாண்மையை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை தொடர்வதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரில் தென்கொரியா தலையிடக்கூடாதென வலியுறுத்தி தென்கொரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சியோலில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் ஹோமோஸ் ஜலசந்தியில் கடற்படை படைகளை அனுப்பக்கூடாதென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆக்கிரமிப்பு போரில் இணைந்து கொள்ளாதீர்கள் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை போராட்டக்காரர்கள் எந்தியுள்ளனர். மேலும் நமது இளைஞர்களை மரணக்கடலுக்குள் அனுப்ப முடியாதெனவும் அவர்கள் முழக்கமிட்டனர். இதனிடையே ஹோமோஸ் ஜலசந்தியின் நிலைமையை மதிப்பிடுவதற்காக உண்மையை கண்டறியும் குழு ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
0: நிமிர்ந்த நடை.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரைத்தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் அழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: இரண்டாவது மணித்தாளத்தோடு இணைந்திருக்கின்ற வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இணைந்திருப்போம். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் போட்டு தாக்க நிகழ்ச்சியை கேட்டு மகிழ போறீங்க. சரி, ஓகே. அதாவது விசித்திரமான விலங்குகளை காண்பதே அரிது, அதுலயும் கடத்த முற்பட்டாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இந்தியா பக்கம் போறோம். இந்தியாவில ஒடிசாவில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கானது. வனப்பகுதியில இந்தியாவில் இதுவரை வந்து எங்குமே கண்டறியாத 5 ஓரங்குட்டான் குரங்கு குட்டிகளை இப்ப வந்து கண்டெடுக்கப்பட்டதாக அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஓரங்குட்டான் குரங்குகள் வந்துட்டு இயற்கையான வாழ்விடம் வந்துட்டு வெப்பம் மண்டலமா மழைக்காடுகள்ல தானே இது அதிகமாக வசிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பகுதிகளில் இதன் இயற்கையான வாழ்விடம் அல்ல என்பதும் சொல்லியிருக்கிறாங்க. யாரேனும் சட்டவிரோதமாக இந்த 5 ஓரங்குட்டான் குரங்குகளை கடத்தி வந்திருக்கிறாங்களா, இல்ல இந்த இடத்துல விட்டு சென்றிருக்கிறாங்களா, இல்ல கடத்த முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் அந்த கோணத்துல வந்துட்டு வனத்துறையினர் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த 5 ஓரங்குட்டான் குரங்குகள் இப்ப வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம சிறு வயதுல இருக்கும் போதே சரியா, இப்ப நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கொய்யா பழம் விதைய சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள வந்து மரம் முளைச்சிரும். சரியா, சாப்பிட்டாலும் விதை உள்ளுக்கு போனுச்சுன்னா மரமா முளைச்சிரும். அதுக்கு பயந்தே சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. விதையெல்லாம் சாப்பிடுறது இல்ல,
0: பழையெல்லாம் சாப்பிடுறது இல்ல,
1: நிறைய சாப்பிடாம விட்டுருக்கே அந்த மாதிரி. சரியா, அப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பாத்தீங்கன்னா, பல்லுக்குள்ள வந்து முளைத்த ஒரு சிறிய விதை. சரியா, மருத்துவர்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது எங்க அப்படின்னு சொன்னா, தாய்லாந்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 36 வயதுடைய நபரின் வந்து சிதைவடைந்த ஆழமான பல்லுல வந்து இந்த கொய்யா விதை இருக்கு தெரியுமா, கொய்யா பழத்தினுடைய விதை வந்து முளைத்த சம்பவம் வந்து மருத்துவர்களை வந்து ரொம்பவுமே ஆச்சரியத்துல வீழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, அந்த பற்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பதாகவும் ஈரப்பதமாக இருப்பதாகவும் சில உணவு தூள்கள் வந்து காரணமாகவும் தான் இந்த முளைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: பாருங்களேன், கொஞ்சம் விட்ட மரமா முளைச்சி வெளியில காய் வந்திருக்கு.
1: சரி, அந்த அது முளைக்கிறதே அவருக்கு தெரியலையா,
0: அதெல்லாம் ஆழமா இருக்குதானே அந்த இடம், அதனால அது வருவரைக்கும்
1: தெரிஞ்சிருக்கா.
0: நல்ல வேலை வயிற்றுக்குள்ள போலது. ஒலிக்கு பாடல் இது வத்தி குச்சி திரைப்படம்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்,
2: எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
2: ஜேசினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: என்னென்ன சொல்றா பாருங்க. குட்டி ஸ்டோரி,
1: குட்டி ஸ்டோரி,
2: குட்டி ஸ்டோரி.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: இந்த மனிதத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு யார், ஒரு குட்டி யானை வந்து இருந்துச்சு. சரியா, அது எப்போதுமே ஒரு ஆசையா, நான் வந்து தனியா வெளியே போகணும், எல்லாவற்றையும் தனியா சமாளிக்கணும் அப்படின்னு. அது குட்டி யானையா இருந்தாலும் அது ஒரு ஆசை வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கு. சரியா, ஒரு நாள் அது என்ன பண்ணிருக்கு, அம்மாவிடம், அம்மா யானைகிட்ட போய் சொல்லியிருக்கு, காட்டுக்குள்ள வெகு தூரம் நான் போயிட்டு தனியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அப்ப அம்மா சொல்லியிருக்காங்க, இல்ல இல்ல, நீ அங்க எல்லாம் தனியா போகக்கூடாது, நீ சின்ன புள்ள தானே, அதனால போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணிருக்கு, இந்த யானை வந்து சின்ன யானை, அம்மா சொன்னதையும் கேட்காம தனியா வெளியில போயிருக்கு. சரி, அப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மழை பெய்ய ஆரம்பித்திருக்கு. சரியா, பயந்து போன இந்த குட்டி யானை என்ன பண்ணிருக்கு, அம்மா அம்மா அம்மா என்று கத்திக்கிட்டே இருந்திருக்கு. சரியா, சிறிது நேரத்து தூரத்துல பார்த்தா யானைகளின் சத்தம் கேட்டிருக்கு. சரி, அப்ப இது அந்த யானை சத்தத்தை கேட்டு இந்த குட்டி யானை போகும்போது வந்து அங்க அம்மா யானை என்ன பண்ணிருக்கு, மற்ற யானைகளுடன் வந்து இந்த குட்டி யானைய தேடி வந்திருக்கு. சரி, அப்ப இந்த அம்மா யானைய பார்த்ததும் இந்த குட்டி யானை ஓடி போயிட்டு அருகில அப்படியே நின்னுக்கிருச்சான். சரியா, அப்ப அம்மா பார்த்துட்டு எதுவுமே சொல்லல. சரியா, அருகில் நின்று அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அப்பதான் அந்த குட்டி யானைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சா, தனியாக நடப்பது தைரியம் இல்ல, நாம் தடுமாறும் போது நம்மை தேடி வருபவர்கள் தான் நம்முடைய குடும்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சான். எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் அம்மா பேச்ச கேட்கணும்.
4: அதுதான் சொல்றது, அம்மா பேச்ச மீறினா ஆபத்து தான்.
0: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: ராஜா கூட்டம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. நேரம் மாலை 4:30 நிமிடம்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனே. நாளைய தினம் இடம்பெற இருக்கும் ரதோற்சவ நேரடி ஒலிபரப்பினை வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பம் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70
5: ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: ரோஜா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். பொழுதாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா?
1: உண்மையாகத்தான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சியா, இப்போ வந்து நம்ம வசந்த மேப்பம், சரியா? வசந்த மேப்பம்ல ஃபேஸ்புக் தளத்தில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சரியா? அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 30 உணவுகளுக்கு தடை அப்படிங்கிறத சொல்லி போட்டிருந்தோம், சரியா? அது எங்கே அப்படிங்கிறத இப்போ நாம் அங்கே சொல்ல போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாணவர்களிடையே ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் வந்து இந்த 30 உணவுகளை வந்து தடை விதிச்சிருக்காங்க, சரியா? கேன்டீன்ல விற்கப்படுற அந்த சிப்ஸ் மற்றும் மிட்டாய்கள், பிஸ்கட்கள், ஐஸ்கிரீம், ஏன்னா பொதுவா சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படிங்கும் போது, அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அப்படிங்கும் போது, சரியா, பொதுவா எல்லாருக்குமே இந்த சிப்ஸ், மிட்டாய், பிஸ்கட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்ப அப்படியெல்லாம் பிடிக்கும் போது இந்த முக்கியமான உணவுகளையும் பாருங்க அப்படின்னு சொன்னா, 30 உணவுகளை வந்து தடை செஞ்சிருக்காங்க. எங்க அப்படின்னு சொன்னா, சவுதி அரேபியாவில் தான் இந்த பள்ளிக்கு செல்லும் மாணவர்களிடையே தான் இந்த 30 உணவுகளை வந்து கேன்டீன்ல வந்து தடை செஞ்சிருக்காங்க.
0: பாடசாலை போனீங்கன்னு சொன்னா, அந்த 30 வகையான உணவுகளை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. சவுதி அரேபியா பாடசாலைகள்ல இந்த திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது இனிப்பு பதார்த்தங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே என்ன, அது வந்துட்டு எதிர்காலத்துல நாங்க எங்களுடைய வயது கூட கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக வரும். சக்கரை நோய்களிலிருந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிறுவர்களுக்கு இந்த உப்புகள் அதிகமாக இருக்கிற உணவுகள், இனிப்புகளை வந்துட்டு சவுதி அரேபியா மட்டும் இல்ல, இலங்கையிலயும் கொண்டு வரணும்.
1: நல்லம்தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறது விளங்குது.
0: 30 வகையெல்லாம் வேணா ஒரு 4-5 ஒரு 6 அதுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கு. சரி, ஓகே. நிகழ்ச்சியை அந்த வீடியோ பார்த்துட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னா, இனிய வணக்கம் சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாரு, சபமல் கந்த பெரியகுரு வசந்த குமார் வந்திருக்கிறாரு, பூனாக்கல ஜேசு வந்திருக்கு, வா வா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி முகமது ஜாருக்கு இணைந்திருக்கிறாரு.
1: அதே நேரம் செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பருத்தி துறையிலிருந்து இருவருக்கும் இனிமையான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நிற வணக்கம் இருவருக்கும், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கினிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நிற வணக்கம் ஊர்கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷும் நிகழ்ச்சியோடு
0: இணைந்திருக்காங்க. அதே போல மேறுவலை நகர்ல இருந்து ரிம்சான் இணைந்திருக்கிறாரு. இதே போல அருண் வந்திருக்கிறாரு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. ஆரியம்பதி இதய ரத்னம் இணைந்திருக்கிறாரு. மஹரூப் நகர் நசூர் கிண்ணியாவில இருந்து இணைந்திருக்கிறாரு. சிங்களடி ஷகிலா சந்திரசேகரம் ராஜ் வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த மனிதளத்து முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துறோம். என்னன்னு சொல்லி சொன்னா, வீதி விபத்துக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே வீதி விபத்துக்கள்லிருந்து முற்றாக தவிர்க்க முடியாவிட்டாலும், குறைந்தபட்சம் இந்த வீதி விதிமுறைகளை நாங்கள் சரியா பிடிச்சு கொஞ்சமாவது இந்த விபத்துக்களை எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2ஆம் கட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு எங்க இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலே, அதாவது பலாங்குட ஆனந்தா மைத்ரி மகாவித்யாலயத்தில் தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் இடம்பெற இருக்கிறது. நாளைக்கு
1: நாளைய தினம் நடைபெற இருக்குது. எனவே இதுக்கு ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க. ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக இதை வந்து இந்த வேலை திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு
1: தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ சுபி இணைந்திருப்பாங்க. விடைபெறும் நான் ஜி ஆர்
0: என்றும் உங்கள் அன்பின் ஆனந்தி.
1: தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டூன் மக்களே.
0: நன்றி வசந்தம் உறவுகளே.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தித்வா சூறாவளியினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்த வீட்டு வாடகை கொடுப்பனவை டிசம்பர் 31 தேதி வரை நீடிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்தும் நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பெருங்கடல் பிராந்தியத்தில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கு இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். அத்துடன் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கும் இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இடையிலான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: இரண்டாயிரத்தி 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்துவதற்கு சுமார் 1.5 வாரங்களுக்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யான் நெத்தன்யாகுவை தொடர்பு கொண்டு ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் பெரிய தாக்குதல் ஒன்றை திட்டமிட்டுள்ளதாக எச்சரித்ததாக ஹரட் செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் இந்த செய்தி முற்றிலும் புனைக்கப்பட்ட பொய்யான தகவல் என நெத்தன்யாகு மறுப்பு தெரிவித்துள்ளார். 2023 செப்டம்பர் ஆரம்பம் முதல் அக்டோபர் 7 தேதி வரை அமீரக ஜனாதிபதியுடன் தாம் எந்தவொரு தொலைபேசி உரையாடலையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த காலப்பகுதிக்கான தனது தொலைபேசி அழைப்பு பதிவுகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அமீரக ஜனாதிபதியுடன் இடம்பெற்றதாக கூறப்படும் உரையாடலுக்கான எந்தவொரு பதிலும் அதில் இல்லை என்றும் நெத்தன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான மனித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. நமது பிரதான செய்திகளை மாலை 6 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

நேர்ல இருந்திருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். அருமையான ஒரு மாலை பொழுதுல உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபக்கு மாஸ்டர் ஸ்ரூபி. இன்றைக்கு நாளுமே சும்மா எக்கச்சக்கமான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அடடா இந்த பாடல் எல்லாம் கேட்டு நீண்ட நாட்கள் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி. நீங்க நினைச்சிட்டு இருக்க அதே பாடல்களை நான் தரத்துக்கு காத்துட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 01-2-7-5-0-0-1 அதே போல 01-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விருப்பப்பாடல்களையும் கேட்கலாம்.

0: தேவராட்டம் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம் அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா? இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
3: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் நாளைய தினம் இடம்பெற இருக்கும் ரதோற்சவ நேரடி ஒலிபரப்பினை வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776-76-77
3: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில். விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
1: மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
0: இதயத்தின் ஓசை.

0: ரஞ்சனா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் கல்முனை, நம்பிக்கை கிராமத்தில் இருந்து ஹரல் சந்திரா.
0: வணக்கம் வணக்கம் ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: இரவு நேர காவல் கடமைக்கு தயாராக இருக்கின்றேன். வசந்தம் துணையாக இருக்கின்றேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே ஐயா, டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? இப்பொழுது கதை திருத்து குடிக்கலாம் இருக்கிறேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே ஐயா. வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்றைய பொழுது எல்லாம் எப்படி போனது?
1: அனைவரையும் அழைத்துக் கொண்டு பாருங்கள்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சின்மயி. ஒலிக்கிறது பாடல் எந்திரன்.

0: ஆஃப் தி டே மணித்தேல்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மன்மாஸ்டர்.
0: வணக்கம் வணக்கம் மகாதேவன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே. வேலையா? வீட்லயா? அப்படியா? ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: ரொம்ப நன்றி.
0: வணக்கம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: மைக் முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 3 ஒப்பந்தங்கள். இந்து சமுத்திர வளையத்தில் விச போதைப் பொருளை ஒழிக்க இந்தியாவிடமிருந்து ஒத்துழைப்பு கோரும் ஜனாதிபதி அனுரை. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி நீக்கல் சட்டம் மூலம் எவ்வித திருத்தங்களுமின்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். துபாயில் கைது செய்யப்பட்ட கொண்டர் ரஞ்சித் சிஐடி. 2 தசாப்தங்களாக தோட்டத் தொழிலாளர்களுக்கு செலுத்தப்படாத 45 பில்லியன் ETF EPF ஐ செலுத்தும் செயல்பாடு நாளை முதல். மத்தியகிழக்கு யுத்தம் உக்கிரம், கச்சா எண்ணெய் பரலின் விலை $100 தாண்டியது.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமட் ஆஸ்கர். தொடர்பது விரிவான செய்திகள். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி அனுரகுமார திசானா ஆகியவை சந்தித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தும் புதிய 3 ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன. இந்து சமுத்திர வளையத்தில் இடம்பெறும் விச போதைப் பொருள் வர்த்தகத்தை தடுக்க இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். 3 பெயலி பாலங்களும் நிகழ்நிலை ஊடாக திறந்து வைக்கப்பட்டன. இலங்கைக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதுடன் 38 வருடங்களின் பின்னர் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது விசேடாம்சமாகும். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு, பொருளாதாரம், சமுத்திரம் மற்றும் வணிக ரீதியிலான ஒத்துழைப்புகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்புகளின் அந்யோன்ய ஒத்துழைப்புகளை நன்மை பயக்கும் வகையில் தொடர்ந்தும் வலுப்படுத்துவது குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. விசப்போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய வேலைத்திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். இந்து சமுத்திர வளையம் போதைப்பொருள் வர்த்தகர்களின் கேந்திர நிலையமாக மாறியுள்ளமையினால் விச போதைப்பொருளை ஒழிப்பதற்காக இந்தியாவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்தியாவில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை போதைப்பொருள் வர்த்தகர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது குறித்து இந்திய அரசாங்கத்தின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் என நம்புவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இலங்கை நெருக்கடி நிலைமைகளை எதிர்கொண்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இலங்கை தீர்மானங்களை மேற்கொள்ளும் தேசிய தேவைகளில் வணிக ரீதியிலான முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இலங்கை இறையாண்மையுடன் ராஜ்யமாக உலகின் பல்வேறு நாடுகளுடன் வெவ்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் வணிக ரீதியிலான பாதுகாப்பு குறித்து கவனத்துடன் செயல்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்து சமுத்திர வளையத்தில் பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் அமைதியான வளையமாக பேணுவதற்கு இலங்கை வழங்கும் பங்களிப்பை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் விசேடமாக பாராட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்த இன்று பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் வாய்ப்பாக அமையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அயலவர்களுக்கு முன்னுரிமை எனும் வெளிநாட்டுக் கொள்கையில் இலங்கை இந்தியாவுக்கு மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாகவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தில் கடந்த 2 வருடங்களில் இருநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் பாராட்டினார். மீனவ பிரச்சினை குறித்தும் கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமாக கைச்சாத்திடப்பட்ட புதிய 3 ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இருநாட்டு மாணவ படையினருக்கு இடையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்த ஒப்பந்தம் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வுநிலை மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மற்றும் இலங்கைக்கான இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரினால் பரிமாறிக்கொள்ளப்பட்டன.

0: இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட குருணாகல் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் தாவிக்கப்பட்டுள்ள 3 பெயிலி பாலங்களும் நிகழ்நிலை ஊடாக ஜனாதிபதி மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது. டெத்வா சூறாவளியின் பின்னர் அத்தியாவசிய வீதிகளின் மறுசீரமைப்புக்காக இந்தியாவினால் வழங்கப்பட்ட மறுசீரமைப்பு நிவாரண வேலை திட்டத்தின் ஒரு தொகுதியாக குறித்த பாலங்கள் பன்சேகம, குர்நாகல், கெபல்லவே, குர்நாகல் மற்றும் பழுகாமம், மட்டக்களப்பு ஆகிய வீதிகளில் குறித்த வேலி பாலங்கள் பொருத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி நீக்கல் சட்டம் மூலம் எவ்வித திருத்தங்களும் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டமூலத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் இன்று முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை பாராளுமன்றத்தில் நடைபெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக 2025 ஆகஸ்ட் 4 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியை உருவாக்கி அறிமுகப்படுத்தப்பட்ட 2009 ஆண்டின் 35 இலக்க பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்காகவே இச்சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. 2009 ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட அச்சட்டமூலத்தின் மூலம் அன்றைய காலகட்ட தேவைகளுக்கேற்ப முப்படைகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவி நிறுவப்பட்டிருந்தது. அதற்கமைய இச்சட்டமூலத்தின் மூலம் 2009 ஆண்டின் 35 இலக்க சட்டம் மூலம் நீக்கப்படுவதன் மூலம் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியும் முடிவுக்கு வரவுள்ளது. மேலும் இச்சட்டம் மூலம் நடைமுறைக்கு வருவதன் மூலம் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அலுவலகத்துக்கு சொந்தமான அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களும் பாதுகாப்பு அமைச்சுக்கு மாற்றப்படும். 2 தசாப்தங்களுக்கு மேலாக செலுத்தப்படாத தோட்டத் தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய இபிஎஃப் என்பன நாளைய தினம் முதல் செலுத்தப்படும் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டார். தோட்டத் தொழிலாளர்களின் நலன் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் ஏனையவர்களை விட சிறந்த முறையில் செயல்படுவதாக அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துரைக்கையில் குறிப்பிட்டார். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரான ரஞ்சித் குமார் என்ற கொண்டர் ரஞ்சி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இன்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெத்வா சூறாவளியால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதந்த வீட்டு வாடகை கொடுப்பனவை டிசம்பர் 31 தேதி வரை நீடிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்தும் நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 5,37,20,000 ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப் பொருளை நாட்டுக்குள் கடத்த முற்பட்ட 2 இலங்கை பெண் வர்த்தகர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குறித்த சந்தேக நபர்களை இன்று கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் கொழும்பு, தெமட்டகொட மற்றும் தொட்டலங்க ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 33 மற்றும் 35 வயதுடைய 2 பெண்கள் என தெரியவந்துள்ளது. இவர்கள் தாய்லாந்தின் பெங்கோக் நகரிலிருந்து இன்று முற்பகல் 10:55 மணிக்கு சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் UL-403 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். சந்தேக நபர்கள் கொண்டு வந்த 2 பயணப் பொதிகளில் பொதியிடப்பட்டிருந்த 5 கிலோ 372 கிராம் இடையுள்ள குஸ் போதைப் பொருளை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பிறந்தது முதல் 19 வயது வரையிலான வயதுக்குட்பட்ட 900 முதல் 1,000 எண்ணிக்கையிலான புற்றுநோயாளிகள் வருடாந்தம் பதிவாவதாக சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் சுராஜ் பிரேரா தெரிவித்துள்ளார். தேசிய புற்றுநோய் தடுப்பு திட்டத்துக்கு அமைவாக இன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இரத்த புற்றுநோய், நிடநீர் சுரப்பி புற்றுநோய், மூளை புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் மற்றும் கண் புற்றுநோய் ஆகியவையே இங்கு அதிக அளவில் கண்டறியப்பட்டதாக வைத்தியர் சுட்டிக்காட்டினார். எந்தவொரு புற்றுநோயையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கு ஏற்ப உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் அதை குணப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். குழந்தைகள் மற்றும் பருவ வயதினருக்கு ஏற்படும் புற்றுநோய்கள் மற்றும் அதற்கான சிகிச்சைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உலகம் முழுவதும் செப்டம்பர் மாதம் குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வர் செலுத்தும் பணத்துக்கு சரியான இடையுள்ள பான் கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நுகர்வர் விவகார அதிகார சபையினால் நாடு தழுவி இறுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை மற்றும் விசாரணை நடவடிக்கையின் போது எடை குறைந்த பான் மற்றும் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பேக்கரிகள் உட்பட 118 நிறுவனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பானின் சரியான இடை பேணப்படுகிறதா என்பதும் இடை மற்றும் விலை சரியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதும் தீவிரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்றுள்ள ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி இடை தகவல்கள் பெறப்பட்ட விற்பனை நிலையங்கள் மற்றும் பேக்கரிகளின் அடிப்படையில் 54 நிறுவனங்களின் இடை குறைந்த பான் கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர 76 விற்பனை நிலையங்கள் மற்றும் பேக்கரிகளில் பானின் இடை சரியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. 65 நிறுவனங்களில் பானின் விலையும் சரியாக காட்சிப்படுத்தப்படவில்லை என வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த சோதனையில் சில்லறை விற்பனை நிலையம் ஒன்றில் எடை குறைந்த பான் கண்டறியப்பட்ட போது அந்த நிறுவனத்துக்கு எதிராக மட்டும் சட்ட நடவடிக்கை எடுத்து விசாரணையை முடிக்காமல் தொடர்புடைய விநியோகச் சங்கிலியை பின்தொடர்ந்து 681 பேக்கரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை உரிய காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க தவறியவர்கள் தாமதத்துக்கான நியாயமான காரணங்களை செப்டம்பர் 30 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கெடுவுக்குள் அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதற்கு முன்னர் தாமதத்துக்கான காரணங்களை ஆணைக்குழுவுடன் தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உரிய காலத்துக்குள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியவர்கள் செப்டம்பர் 30 தாமதத்துக்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை முன்வைக்குமாறு ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணியின் தலைவருமான சுகிஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 23 வரை மீண்டும் விளக்கமறிகளில் வைக்குமாறு கோட்டை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதற்கான தகுந்த விசேட காரணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படாததை கருத்தில் கொண்டே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை சம்பவம் தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறுக்கல்மடம் மனித புதைகுழி அமையப்பெற்றுள்ள பகுதியில் மண் படிம மாதிரிகளை பரிசோதனைக்குட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி அமையப்பெற்றுள்ள பிரதேசத்தில் மண் படிம மாதிரிகளை மேற்கொள்வதற்கு தென்னெருவில் பற்று பிரதேச சபையினால் வழங்கக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக உள்ளதாக தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 14 முதல் 20 வரை குறித்த மண் படிம மாதிரி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. 1990 புனித ஹஜ் யாத்திரையின் பின்னர் கல்முனை வழியாக காத்தாங்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்க ராணுவம் ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் 5 அழித்ததைத் தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஜூலை மாதத்துக்கு பின்னர் முதல் முறையாக 100 அமெரிக்க டாலர் என்ற மட்டத்தை நெருங்கியுள்ளது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் மீது பிளாஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து எண்ணெய் கப்பல்கள் குறிவைக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் ஒன்று மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் ஏவப்பட்ட 20 ஏவுகணைகளில் 18 ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதாக ஜோர்தான் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தெற்கு சவுதி அரேபியாவின் பல நகரங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல்களில் 73 பேர் காயமடைந்துள்ளதுடன் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தொடர்பான உட்கட்டமைப்புகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாரசீக வளைகுடாவில் 10 கப்பல்களை தாம் குறிவைத்ததாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதில் 2 அமெரிக்க கப்பல்கள் மற்றும் 8 கச்சா எண்ணெய் கப்பல்கள் அடங்குவதாகவும் அவை ஹோமஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்றபோது ஈரானால் தடை செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற கடற்பகுதிக்குள் நுழைந்ததாகவும் IRGC தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஹோமஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தும் கணிசமாக குறைந்துள்ளது. கப்பல் போக்குவரத்து தரவுகளின்படி நேற்று 6 சரக்கு கப்பல்கள் மட்டுமே ஹோமஸ் நீரிணை வழியாக சென்றுள்ளன. வழக்கமாக நாளொன்றுக்கு சராசரியாக 12 கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகின் முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதையான ஹோமஸ் நீரிணையில் ஏற்படும் எந்தவொரு தடையும் உலக எண்ணெய் சந்தையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்துள்ளது. பிரண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை தற்போது 100 அமெரிக்க டாலரை நெருங்கியுள்ளதுடன் ஹோமஸ் நீரிணை வழியாக எண்ணெய் போக்குவரத்துக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் காரணமாக விலை மேலும் அதிகரிக்கும் அபாயமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: ஆசிய கண்ட மகளிர் கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்றன. இந்திய அணியை வீழ்த்துவதற்கு பங்களாதேஷ் தனது வலுவான பந்துவீச்சை நம்பியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கடந்த 8-20 போட்டிகளிலும் இந்திய மகளிர் அணியை வெற்றி பெற்றுள்ள நிலையில் பங்களாதேஷ் அணி இந்த போட்டியில் இந்திய அணியை வெற்றி பெறும் முனைப்பில் களமிறங்க உள்ளது. இந்த தொடரில் பங்களாதேஷ் பந்துவீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். மறுபுறம் இந்திய அணியின் துடுப்பாட்டத்தில் மத்திய வரிசை வீரர்கள் தொடர்ந்தும் தடுமாறி வருகின்றனர். எனினும் ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்ட இந்தியாவின் முன்னணி துடுப்பாட்ட வீராங்கனைகளை கட்டுப்படுத்துவது பங்களாதேஷ் அணிக்கு முக்கிய சவாலாக அமையும் எனவும் துபாய் மைதானம் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த போட்டியில் சுழல் பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம் அதிகம் காணப்படும் எனவும் கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 3 ஒப்பந்தங்கள். இந்து சமுத்திர வளையத்தில் விசப்போதைப் பொருளை ஒழிக்க இந்தியாவிடமிருந்து ஒத்துழைப்பு கோரும் ஜனாதிபதி அனுர. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி நீக்கல் சட்டம் மூலம் எவ்வித திருத்தங்களும் இன்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். துபாயில் கைது செய்யப்பட்ட கொண்டர் ரஞ்சித் சிஐடியிடம். 2 தசாப்தங்களாக தோட்டத் தொழிலாளர்களுக்கு செலுத்தப்படாத 45 பில்லியன் இபிஎஃப் ஐ செலுத்தும் செயல்பாடு நாளை முதல். மத்தியகிழக்கு யுத்தம் உக்கிரம், கச்சா எண்ணெய் பெரலின் விலை 100 டாலரை தாண்டியது. இத்துடன் வசந்த மேஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மேஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே ஒன்பது வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீரபாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீரபாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேச.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லூத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அத்தகோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3104 வெற்றி இலக்கங்கள் முறையே 26, 29, 66, 74. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 26, 29, 66, 74. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெடுப்பு வாரம் 4990. வெற்றி இலக்கங்கள் முறையே 29, 30, 40, 43. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 29, 30, 40, 43. வெற்றியீட்டிய ராசி மேடம். மீண்டும் ஒருமுறை ராசி மேடம். சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றெழுப்பு வாரம் 3278. வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 41, 48, 62. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 41, 48, 62. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5439. வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 32, 75, 79. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 13, 32, 75, 79. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. கப்பருக்குவிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 2454. வெற்றி இலக்கங்கள் முறையே 18, 29, 31, 61. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 18, 29, 31, 61. ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 32. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 32. ஜயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 486. வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 7, 0, 8. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 0, 7, 0, 8. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சுப்பிரதன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1012. வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 3, 0, 7, 0, 8. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 9, 3, 0, 7, 0, 8. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1108. வெற்றி இலக்கங்கள் 1, 10, 22. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 1, 10, 22. இவைகள் தான் நேற்றைய தினம் சீற்றிழக்கப்பட்ட அபிவிருத்தி லூத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். Shakalaka baby, shakalaka baby.

ஒன்று ஒன்று ஒன்றிற்கு அதே போல எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பானவர்கள் சதங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமானவர்கள் நிகழ்ச்சியோடு இருக்கதா பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா, அன்பான வணக்கம். நான்கு நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமையா இருக்குன்னு சொல்லி ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ருவி மாலை நேர வணக்கம் பாடல்கள்லாம் அருமை சொல்லி மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 இருந்து நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேபோன்று ஸ்ரீ ஸ்ருபி அன்பான வணக்கம் நிகழ்ச்சியில் பாடல் தெரிவிக்கல அருமை வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசுர்தீன் நிகழ்ச்சியோடு தாங்க. இனிமையான மாலை நேரம் வணக்கம் கொழும்பு வயது ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. அதே பொழுது அன்பான வணக்கம் சொல்லி அக்கறை பற்றி பொப்டெய்லிஸ்ட் நிஷாரம் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லிருக்காங்க. மகிழ்வான மாலை பொழுது வணக்கம் சொல்லி பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பலாங்கடியிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய மாலை நேரம் வணக்கம் அக்கா சொல்லி வசீம் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம் கொழும்பு 15 மோந்திரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பட்டித்திட்டிலிருந்து கமலஹாசனும் யசோதா நிகழ்ச்சி இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பு வணக்கங்களோட ஒஸ்போன்ல இருந்து விஜயகுமாரும் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக அடுத்த முறை சுப்பிரான பாடல் இருக்கு. பாய்ஸ் திரைப்படத்துக்காக

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை
2: பாருங்கள். மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்தசுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சின்மை. ஒளிக்கிறது பாடல் இது. பீமா திரைப்படத்துக்காக.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மணித்தேவத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி ரூபகுமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம் ஸ்ரீ ஸ்ரூபி அக்கா.
1: ஓகே நிசாம், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? கடையில இருக்கீங்க என்ன?
2: ஆமா, கடையில உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு எங்கட லவ்லி ஜெம்ஸ் ஷாப்ல இருக்கிறோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: இப்பதான் குடிச்சேன், பிளைன் டீ.
1: அப்படியா? ஓகே. அடடடா, பிளைன் டீன்னு சொல்லும் போது என்ன ஒரு சுகம்ல.
2: வாழ்த்துக்கள்.
1: எப்பவுமே சந்தோஷமா இருக்கு.
2: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது
2: எனக்கு தெரியல.
1: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
2: எனக்கு தெரியல.
1: உட்காருங்க.

0: வாசவும் சரவணனும் ஒன்னா படிச்ச வங்க திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான படல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த வீதியில போயிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0301 7 7 5 0 0 1 அதே போல 0102 7 7 5 1 2 1 2 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். இப்போ என் கூட பேச வணக்கம். வணக்கம், யார் இது? சரி ஓகே, அடடா ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து கால் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பயம் எல்லாம் விட்டுட்டு அழகா கால் பண்ணி சந்தோஷமா பேசுங்க. இப்போ என் கூட பேச இன்னும் ஒரு சந்தமும் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? நிக்லாஸ். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ரேடியோ சவுண்ட் குறைச்சு வச்சுட்டு பேசலாமா?
1: நல்ல
0: விஷயம். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல கேக்க யார் யாரெல்லாம் இருக்கா?
1: மனைவி ரஜிதா இருக்காங்க, மகள் பதி, சுருகி, டிஞ்சோஜன், லசி, கமல் மற்றும் சுரேப்பா இருக்காரு, ஜோஷிமம்மா இருக்காரு, மற்றும் ராயர் இருக்காரு, ஏசுநாதன் குடும்பத்தினர், மற்றும் ஏசுநாதன் குடும்பம் நிக்ஸ்டன், மற்றும் கடத்தகுதியில் இருக்காங்க ஜிஸ்மா ஐயா இருக்காரு, மெக்கானிக் மற்றும் சலூன் ராஜு இருக்காரு, வேலூர்ல சிவா இருக்காரு, மற்றும் ஹோட்டல்ல சரத் இருக்காரு, மற்றும் நம்மளுக்குள்ள லூகா ஆசிரியர் இருக்காங்க, மற்றும் ரஞ்சி, சகிலா மற்றும் ஜோஜ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க, மற்றும் வசந்தம் கலையுலக நண்பர்கள் அனைவருக்காக உங்களுக்காக வேண்டும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனில் நாளைய தினம் இடம்பெற இருக்கும் ரதோற்சவ நேரடி ஒலிபரப்பினை வசந்தம் வானொலியில் நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிப்பம் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0776-76-70-76.
3: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில். விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இக்குடு பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமா உச்சாம இருக்குல்ல மேடம். உங்க ஷோ கேட்டு இருக்கேன் மேடம்.
0: ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? உங்களை பாடல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கேன்
0: மேடம். அப்படியா? ஓகே ஓகே விஸ்வநாதன்.
1: ஆமா மேடம்.
0: அப்புறம் இன்றைய நாள் எல்லாம் எப்படி இருந்தது? சவாரி எல்லாம் என்ன சொல்லுது?
1: சவாரி போயிட்டு இப்பதான் நெக்ஸ்ட் டைம்ல வந்து வந்து டீ குடிச்சுக்கலாம் மேடம். லைன் கிடைச்சு பேசணும் மட்டுமே லைன் கிடைச்சு மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே விஸ்வநாதன். அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: பாடல கேட்பது என்னுடைய சொந்த உருவ அனைவருக்காகவும் மண்ணும் அருள்மொழி முந்தஸ்தகம் ஓயதன் ஈடன் மரசூப் சின்ன மகாதேவன் கிரிஜயமா மாமனால மூர்த்தி இமேன் வலியா சோமசீர் தயாலு உமாச்சந்த கிருஷ்ணன் சுலைமான் சமகநாதன் புகதாரன்மா சரோஜனிமா பேண்டிக் தங்கத்துறை மற்றும் பணாவத்த உண்டான மூணாம் பிரிவில் இருக்கு நண்பர் பாலசுப்ரமணியம் கொடுக்கும் அன்பான அறிவிப்பாளர் சிறீவு மேடம். உங்களுக்கான பாடல் கேட்பு மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி வணக்கம். நன்றி மேடம்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மனித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்த அந்த அன்பு சொந்தமும் அப்படியே ஓடிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பை நிற்பத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 03-2-7-5-0-0-1 அதே போல 03-2-7-5-1-1-1 இருக்கு, அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக இணைந்து கொள்ளலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் மார்கரெட், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
2: இருக்கீங்க? சமைச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா, என்ன சமையல்?
2: இன்னைக்கு கடலைக்கறியும் சோறும் நெத்திலி பொரியலும்.
1: அப்படியா, ஓகே ஓகே மார்கரெட். பாடெல்லாம் கேட்டுட்டே அப்படியே சமையல் வேலை நடக்குதுன்னு
2: சந்தோஷமா கேட்டுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: அடுத்த பாடுகை கணவருக்காகவும் மகள் மேசியா சாருணிக்காகவும் வசந்தம் சொந்தைவன் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பள்ளியம்ல உள்ள தோட்டத்துல அனைவருக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி
2: நன்றி.

0: நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: சுப்பிரமணியனுடைய இசையில சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஒரு சுப்பிரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் ஈடனையா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஈடனையா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நன்றி
0: மற்றும் நானும் சொல்லி பண்டர்வழி வினோதன் வினோத் லதா கிருஷாந்தன் ரோஷன் சபினாஷியும் மற்றும் அன்பான வணக்கங்களோடு பிரசாந்த் சிராஜ் நிகழ்ச்சியோடு சொல்லிருக்காங்க. அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இந்த கிளையிலிருந்து அரசு வந்திருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோடு அங்கிலிருந்து கிருஷா இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடும் எனது தம்பி சார்பாக தம்பிக்கு ஒரு பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் சிறுவிமா வணக்கம் சொல்லி கந்தப்பனையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி இரவு நிறு வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் சொல்லி ஆரியம்பதியிலிருந்து இதே ரத்தனம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இருவனிர வணக்கம் பாடல் திருவுகளாம் அருமை வாழ்த்துக்கள் சொல்லி மஸ்கெல்கியில் இருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லி செல்வச்சென்னையிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் மாவனிலிருந்து நிஷா நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: திருப்பத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப கூட போய் சார் வணக்கம்.
1: அம்மா பிள்ளைங்க ராசையாங்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா.
0: வணக்கம் வணக்கம் ராசையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌகமா இருக்கேன் அம்மா. நல்ல சௌகமாடா.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: அம்மா சாப்பிட்டு வந்து நல்ல பாட்டுங்கெல்லாம் போகுது கேட்டுக்கிட்டு இருக்கீங்கம்மா.
0: அப்படியா? ஓகே ஓகே.
1: பிள்ளைங்களும் நல்லா கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சேர பிள்ளைதான்.
0: ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அம்மா மனைவி பத்மினி, தினம் வசந்தி, சசனுக்காகவும் அம்மாவுக்காகவும் வசந்தி கேட்க சொந்தங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் வாழ்த்துங்கள் அம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.

0: 102 சுமார் 102 சுமிட்டாலி வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்.
1: இல்ல
0: வணக்கம் வணக்கம் சிவமூர்த்தி.
1: இனிய இரு வணக்கம் வசந்தத்தின் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிற மாதிரி சிவமூர்த்தி.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: இந்திராணி நடராஜா, அதேபோல் பவி, ஜனா, வத்தலையில இருக்கும் ஜனா, முரளிதனா, எல்லோருக்கும் இருக்கும். எல்லோருக்கும்
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி, பாய் பாய்.

0: திருப்பத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே சுரேஷ், அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்கு கேக்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: Everybody, this is a song.

0: FM 102.6 102.8
1: ஒலிக்கரமிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் நந்தகுமார் விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

விட்டு

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் பழைய பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111. சரி, இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்துட்டீங்க என்ன?
1: ஆமா சார், கல்யாணம் சந்தோஷமா இருக்கு.
0: சரி, என்ன பண்றீங்க?
1: நிகழ்ச்சியை ஆரம்பத்திலே கேட்டுக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கேன்
0: சார். சரி, பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
1: பிடிக்கும் பிடிக்கும் சார், நல்லா பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: ஆட்டோ விஸ்வநாதன், சோமசரி, சிங்க யமகாதேவன், மும்தாஸ், வேதம், அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, ஈடன், சண்முகநாதன் ஆகியோருக்காகவும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பு. நேரம் இரவு 9:15 நிமிடம். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு பேசுவதற்கு யார்? விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: உள்ளம் என்பது கோயில், தெய்வம் அன்பு,
0: யாரெல்லாம் இருக்காங்க அந்த பாட்டு கேட்க?
1: பாலகேஷர், வசந்த அபிமானர், அருமொழி, முத்தப்பன், வயதன், ஈடன், மசூக், சின்னமகன், கிரிஜேமா, மாநிலமூர்த்தி, விமானவதே, சோமசீர், தயாள, உமாச்சந்திரன், கிருஷ்ணபகன், ஸ்ரீகாந்த், பாலுக்கு சின்ன தந்தை சங்கத்துறை, அட்டம், உமாச்சந்திரன், கிருஷ்ணபக்தன், சுலைமான், சமகநாதன், புகுந்தரா தாரணிமா, சரோஜனிமா, அன்பான ஹரிபால நந்தசர், உங்களுக்கான பாலகேஷர்.
0: நன்றி.
1: நன்றி சார். வந்தது
0: நன்றி. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

பொழுதிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: இதுமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:25. இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்கு மும்தாஜ் பேகம், வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்க. நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை பேகம்? சரி, என்ன பண்றீங்க?
1: வசனம் கேட்க வேண்டியிருக்கோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட இந்த பாட்டு கேட்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: 100 படத்துல நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வரவேணே உங்களுக்காக, நீங்க வரோன்னு சொல்லி.
0: அப்படியோ? சரி, ரொம்ப நன்றி.
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காகவும் செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன்.
0: நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7500-001 அல்லது 0112-7501.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நேரம் 9:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் பழைய பாடல்களோடு இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக. வணக்கம்.
1: வணக்கம் நந்தா. ஆர்வத்தி அரசோல் இந்த காலம் வாழ்ந்து எந்தவித குறைவின்றி நோயினோடு இன்றி பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து வசந்தம் வாழும் அதை போல பணியாற்ற வேண்டும் என்று நான் கொண்டு
0: என்ன பாட்டு?
1: நண்டல் வசிக்கும் இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் அங்கே வசிக்கும் மருமகன் நடமுத்து பேரன் பேச்சு பழுத்தாமகன் மற்றும் மாணிப்பா வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காக மகன் இங்கே வசிக்கும் பேரன் பேச்சினால் நடுமக்கள் ஆகிய அவர்களுக்காகவும் மற்றும் அன்பு மகனும் பகிர்ந்தம் மாணவன் அறிவிப்பாகிய நண்பர்களுக்காகவும் சின்னையா மகாதேவன் என்னை தாயை போயிருக்கும் ராஜலட்சுமி அம்மா மற்றும் மாணிப்பாய் தையல்கலை உரிமையாளராகிய அன்பு மகளான நீலவுக்காகவும் மற்றும் மாணிப்பாய் ஜெயக்குமரன் தேசிய உரிமையாளரும் இதன் அன்பு சகோதரமாகிய கான்சன்
0: சரிங்கப்பா, ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன்.

0: நேரம் இரவு 9:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் பாரூக். எப்படி இருக்கீங்க பாரூக்? அனைவருக்கும் 0 1 2 7 5 0 1 1 1 1

வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-111 முகநூல் வழியாகவும் நீங்கள் அழைக்கலாம். வசந்த நிலா மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இனிமையான இந்த இரவு நேரத்தில் வசந்தத்தின் வசந்த நிலா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-111.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நேரம் 10:11 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் மறந்து மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-2-7-5-0-0-1 அல்லது 01-2-7-5-1-1-1. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக ரிச்சர்ட், வணக்கம். வணக்கம்,
1: நல்லா
0: சுகமா இருக்கும், எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்லா இருக்கும், நல்லா உஜாரா இருக்கும். முத பாட்டை உஜாராக்கி விட்டீங்க.
0: ஓ, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாட்டு, புது பழைய பாடுனா சொல்லையா வேணும்.
0: பழைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன?
1: ரொம்ப பிடிக்கும் அண்ணா.
0: சரி, என்ன பண்றீங்க?
1: பேக்கரியில வேணும்ண்ணா.
0: சரி, வேலையோட வேலையா பாட்டு கேட்டுக்கொண்டு
1: வேலையோட வேலைய உஜாரா பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: சரி, சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க?
1: டீ மேக்கர் செந்தூரன் இருக்காரு, ரைஸ் மாஸ்டர் ரவி இருக்காரு.
0: சரி,
1: மத்த வெயிட்டர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அண்ணா.
0: சரி,
1: குடியிருந்த கோயில் படத்துல இருந்து குங்குமம் போட்டி மங்களம் பாட்டு போடலாமா?
0: சரி, நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடல் வரும் நிச்சயமா.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்துக்குன்னு பார்க்கலாம். ஹாய் டிஜே அண்ணா, இனிய இரவு வணக்கம். நான் தேஜா. எப்படி இருக்கிறீங்க அண்ணா? சாப்பிட்டீங்களா அண்ணா? நினைக்கிறேன் அம்மா சாப்பிட்டேன். அம்மா அம்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் மூர்த்தி மாமாவுக்காகவும் மாதேவன் மாமாவுக்கும் அனைவருக்குமாக ஒரு பழைய பாடலை தாங்க நான் வசந்தத்தின் செல்லக்குட்டி தேஜா என்று சொல்லியிருக்காங்க. வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் பசையூர் இன்சா பாடல்கள் தாங்க அண்ணா. இஸ்மாயில் தம்பி இக்பாலுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம். ராமேஸ்வரத்திலிருந்து ராஜகுமாரன் எங்களுக்கும் ஒரு அருமையான பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகநாதன் அன்பு கலந்த இரவு நேர வணக்கம். கங்கையை சேர்ந்த பத்மநாதன் செல்வரத்னம் லோகநாதன் சிவஜோதிக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம். சோமலுக்கு அந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கார். அக்கரப்பட்டிலிருந்து நிசார் வந்திருக்க அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்திக்காரி அப்பர் வந்திருக்க என்றும் உங்களுடன் இணைந்துள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி அண்ணா. அதுபோல் புத்துவில் இருந்து பாடகர் ஜியா வந்திருக்கார். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமிமலையில் இருந்து சிங்காரவத்தியில் இருந்து டி கே தினேஷ் ரொம்பவும் சத்தமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அக்கரப்பத்து பப்ட்ரெயிலிருந்து நிசார் வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. குமார் தங்கதுரை வந்திருக்க அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்கா. கே கே சொல்ற கண்ணனுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டவழியில் இருந்து பார்த்திபன் வந்திருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் பாரூக்.
1: பாரூக்
0: பாரூக் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்கேன் பாரூக். என்ன பண்றீங்க?
1: நான் வேலை விட்டு வந்து உங்களோட பாட்டுக்கு போட்டுறத கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பழைய பாட்டு சொன்னா எனக்கு நல்லா
0: பழைய பாடலாம் பிடிக்க வேணாம் உங்களுக்கு?
1: ஓ, பழைய பாடு சொல்லி வேலை இல்ல.
0: சொல்லி வேலை இல்ல.
1: எனக்கு ஒரு பாட்டு வேணும்.
0: இங்கே
1: நீ எங்கே நினைவுகள் அங்கே.
0: அந்த பாடலை விட மாட்டீங்க என்ன நீங்க?
1: முன்தாஜ் பேகம் மாத்தல இம்தியாசுக்கும் மர்சுக்குக்கும் பைதாவுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து அந்த பாட்டு தாங்க.
0: சரிங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: உயிரே உன்னை தமிழ் என்பதா.
0: 102.6

0: நேரம் இரவு 10:37 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் மனது மறக்காத பழைய பாடல்கோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 2 7 5 0 0 1 அல்லது 01 2 7 5 1 1 1 சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சோமஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக இன்றைக்கு வீட்டில் இருக்கிறேன்.
0: ஓ, நிம்மதியா பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. பழைய பாடலாம் பிடிக்குமா சோமஸ்ரீக்கு?
1: நன்றாக பிடிக்கும். அர்த்தமான பாடல்கள் தான்.
0: இரவுக்கும் பகலுக்கும் நீ என்ன வேலை என்ன, ரொம்ப அர்த்தம் என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க சோமஸ்ரீ?
1: மனைவி நீதா, பெரிய மகன் கயன், சின்ன மகன் தர்மேஸ்வரன், பணவத்தை விஸ்வநாதன் பணபதி, பணவத்தை சரோஜினி அக்கா, அவர் அம்மத்துடைய ஜெனிதா.
0: சரி, எல்லாருக்கும் சேர்த்து நல்ல ஒரு பாடல் வருது சோம்சி.
1: நன்றி
0: நன்றி.

0: நேரம் 10:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் மட்டக்களப்பு மணிவண்ணன்.
0: மணிவண்ணன், எப்படி இருக்கிறீங்க மணிவண்ணன்?
1: ஜோமா இருக்கேன் சார்.
0: என்ன பண்றீங்க? ஓ, காவல் இருக்கிறீங்க
1: என்ன? சார்,
0: என்னது?
1: ஏற்கனவே நான் தொடர்பு கொண்டிருக்கேன் உங்களோட.
0: ஓ, சரி சரி. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடல சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மணிவண்ணன்?
1: மனைவி வைதேகி, மகன் திவன்ராஜ், மின்ராஜ், கோவர்தனன். நாங்க ரெண்டு பேர் வேலை செய்யறோம் சார். பாலமாமாவுக்காரர்
0: ராவட்வான்,
1: அனைத்து பொதுமக்களுக்காக.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார்.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நேரம் இரவு 11 மணி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: The puzzle is

0: நேரம் இரவு 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேச இலங்கைநாதன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் இலங்கைநாதன், எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நலமாக இருக்கின்றேன். வடமராட்சியின் கரணவாய் வடக்கு நாச்சிமார் கோயிலிருந்து சின்னத்துறை இலங்கைநாதன்.
0: ஓ, அப்புறம் எப்படி, நல்லா இருக்கீங்களா?
1: ஓமம், நான் நலமாக இருக்கிறேன். உங்கள் நலத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் வானொலி கேட்பதின் ஊடாக.
0: நன்றி. அப்புறம் சொல்லுங்க இலங்கைநாதன், யாரிடம் சேர்த்துக் கொள்ள போறீங்கள்?
1: பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல்கள்.
0: நன்றி.
1: உங்கள் தொகுப்பில் திறமையான பாடல்கள். பாடலை வந்து வீட்டுக்கு விடு வானொலி பெட்டிகளுக்கிடையில் ஆவலுடன் நிகழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்கள் தெருவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

கரையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டது. இரண்டும் சந்தித்த

மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: என்ன சிரிக்கிற?
1: உங்க அண்ணன் இப்படி சிரிச்சானால ஏதோ ஆபத்துனதான் அர்த்தம்.
0: சென்னே சொல்லு.
2: ஒண்ணு இல்லம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே.
0: இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு?
2: உடன் பிறப்பு, ஒரே ரத்தம். தங்கச்சி, பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியம்மா.
1: தூக்கு தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லிருக்காங்க?
2: என்ன மாப்பிள்ள சொல்லிருக்காங்க?
1: கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் சீர்கேட்பாள், சகோதரி சகோதரி சீர்கேக்கலாம். சுடு
2: பாருமா, இதுக்கே வெக்கப்படுறேன். தங்கச்சி, பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்து அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேர் தான் மனுஷன்.

0: எல்லாரையும் பகைவனாக்கும் ஜம்பு சொன்னது சரியா போச்சு. இரண்டா கடை
1: என்ன
2: என்னம்மா
1: வேற காமிச்சா மயங்கிடுவானுங்க சொன்னேன் வந்துட்டானே
2: தங்கச்சி. மயக்கம் 3 மணி நேரம் தானே தாங்கும்னு சொன்னேன், மறந்துட்டியம்மா. அப்புறம் என்ன பலத்த வந்துட்டா இளச்சன இறங்கிட வேண்டியதானே. இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம்.
3: என்னடே இப்ப முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்னேன் கேட்டியா, இந்த பயிரை நம்பி வந்தா பாதி வழியில கருத்து இருப்பாங்க.
2: இறங்குப்பா இறங்கு இறங்கு
0: இறங்குடா.

இறங்கிட வேண்டியதானே, இனிமே இந்த பணம் அவனுக்கு தான் சொந்தம். நல்ல பிள்ளை இறங்கிடுப்பா. நாயர்

0: காசேதான் கடவுளப்பா. நேரம் 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியில் மனது மறக்காத பழைய பாடல்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சார், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அக்கரைப்பட்டு ராஜா சார்.
0: ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன் சார்.
0: அக்கரைப்பட்டு என்ன சொல்லுது?
1: நல்ல சோமா இருக்கேன் சார்.
0: அப்புறம் சாப்பிட்டீங்க
1: சார்? ஊரெல்லாம் ஊரெல்லாம் நல்லா இருக்குது.
0: சரி, அப்புறம் பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாட்டுகள் போட்டு கொண்டிருக்கீங்க சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ராஜா?
1: மனைவி கீதா, மனைவி கீதா, மகன் மகன் தனோஜ், மகள் ருச்சாணி, கிருத்திகா, மற்றும் சோமேஸ்வரி ஐயாவுக்காகவும் நல்ல ஒரு பாட்டு தான் சார்.
0: சரி, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-2-7-5-0-0-1 அல்லது 01-2-7-5-1-1-1.
2: பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம்.

விலை பேசாததா? அத்தனையும் பெற்றேனரா? தத்துவத்தை கற்றேனரா? இறக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்.

தொடங்கி என்று கொண்டாடினே. மன்னனுக்கு மேலாகினே, கண்ணன் தனியாளாகினே. இறக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்.

வர ஓடிவிடும் சுற்றம் என்பது.

வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

0: வாருங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
2: நீங்க மட்டும்.

0: இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே.
1: மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நில நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:29. இந்த நேரத்தில் எங்களோடு பேசியிருக்கேன், பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வசந்த நில. வணக்கம்.
1: வணக்கம். யார்
2: இப்ப ஆந்திரா சரிக்கமல் யாரும்
1: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப நாளைக்கு போறேன். எங்க போயிட்டு இருந்தீங்க?
2: நான் போயிட்டு
1: வந்து. அப்படியோ, அப்புறம் சொல்லுங்க. பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: நன்றி.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

0: கடைசி வரை யாரோ 11:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் அனிஃபா வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் நந்தா, நான் தோப்புற அனிஃபா.
0: அனிஃபா எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே அருமையான பாடல்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் வல்லவர் கெட்டிக்காரர். தத்துவ பாடல், காதல் பாடல், சிவபாடல் தரம் பிரித்து தருவதில் கெட்டிக்காரர். உண்மையிலே வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி அனிஃபா. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக. எனக்கு ஒரு பாடல் தாங்கள், மனிதன் நினைப்பதென்று வாழ்வு நிலைக்கும் என்று அந்த பாடலை.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் வத்தல் ஐயா கண்ணு, கம்பா அப்துல் மஜீத், எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும், தோப்பூர் செல்வனார் மொஹைடீன், தோப்பூர் செல்வனார் மொஹைடீன் மற்றும் நேர்த்தி காட்டிக் கொண்டிருக்க அனைத்து நேரங்களுக்காக வேண்டியும்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
2: கடவுள் ஏன் கல்லானா

தாயை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.

0: கூட்டை திறந்துவிட்டால் அந்த குருவி பறந்துவிடும். நேரம் 11:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு இக்பால், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கு. நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை?
1: நல்ல பாடல்கள் போடுறீங்க, அருமையான பாடல்கள்.
0: பாடல்
1: அருமையான பாடல்.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கு என்ன உங்களுக்கு?
1: நல்லா பாட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அனைவருக்காக உங்களுக்காக புத்தர் நேசு காந்தி பிறந்தது.
0: நன்றி.
1: புத்தர் நேசு காந்தி.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் சொந்தங்களே.

0: வசந்தம் FM.lk.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் FM.
2: வசந்தம் எஃப்

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

இலங்கையன் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

Bussin' Them FM.

மலையின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நாங்கள் சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஞானம் தேவ ஞானம், தீமை நம்மை விட்டு விலக்கி அனுதினமும் ஆண்டவரை தேடுவது தேவ ஞானம்.

நேகரைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. வாரத்தினுடைய இறுதியை நெருங்கும் போது இந்த வியாழக்கிழமை காலை உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும். 102.6 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்றைய நாளுக்கான சிந்தனை நாங்க இப்போ கேட்கலாமா? நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு ஒவ்வொரு விடியலும் புதிய வாய்ப்பு, புதிய முயற்சி செய்பவனுக்கு ஒவ்வொரு தடங்களும் புதிய பாடம். ஆம் நண்பர்களே, கடந்த நாட்கள்ல தோல்விகளையோ சிக்கல்களையோ நினைத்து இன்றைய நாளே வீணடித்து விடாதீர்கள். சூரியன் தினமும் புதிதாக உதிப்பது போல நமக்கான வாய்ப்புகளும் கூட தினமும் புதிதாகவே பிறக்கின்றன. இந்த வியாழக்கிழமை உங்கள் கனவுகளை நோக்கி அடியெடுத்து வைக்க ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளை நீங்க ஒரு புன்னகையோடு அதே நம்பிக்கையோடும் ஆரம்பியுங்கள். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேற்பத்துங்கள் 0312-7275-001 அதே போல 0312-7275-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரமதிகளை 5 மணி கடந்து 9 நிமிடமாக இந்த விலை மின்சாரக்கு நிறைவு திரைப்படத்துக்காக இசைப்புயரிய ரகுமானின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

வாழ்க்கையில இருக்கிறதுல தப்பே இல்ல. இந்த நாளும் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களே. ஒவ்வொரு நேர்களும் அப்படியே வந்து பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மிஸ் பெருமாள் எட்டியந்தொட்டில நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல எட்டியந்தொட்டி சிவாஜி கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பின்தணிந்த ராசியை வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி, மகள் சுமதி மற்றும் வசந்தி, தினு, தசன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு முல்லைத்தீவு உடுப்புக்குளத்திலிருந்து சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். இதேவேளை பெரிய கலாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை ஹட்டன் கேம் விலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியுடைய பாடல்களும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம். நான் வெள்ளவத்தில இருந்து செல்லசாமி பிரபாத். அன்பு மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜன்னுக்ஷன் மற்றும் மிஸ்கிரியா உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மருள் சந்திரா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கடின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை கழுதாவிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலாவின் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மஸ்கிலிய பிரவுன் சேக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தேவி குடும்பத்தையும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. மாத்திரிந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மகள் அகஸ்டி நிகழ்ச்சியுடன் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்திரை ரக்னோ ஹோட்டல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்னி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பாலசுப்ரமணியம் இதழ் கிஸ்கின் இருந்து வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி மகன் மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக தர்ணிகளிலிருந்து கிருஷ்ணமேனி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. பாடலை கேட்டுக்கொண்டே மக்களே தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்தீர்கள். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. ஒளிக்காரமிக்கும் பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் உன்னிக்ஸ்டன் பாடுகின்ற இனிமையான பாடல். இந்த பாடல் தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக ஹவிஷ் விரும்பி கேட்டுக்கிறாங்க.

0: நேரம் அதிகாலை 5:23.
1: வசந்தம் FM 102.6 102.8 நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு இன்று சந்திரசேகர் மற்றும் தேவி ஆகிய இருவருக்கும் 15th அனிவர்சரியம், வெட்டிங் அனிவர்சரியம். அவரை வாழ்த்துவதாக சாகித்யா மற்றும் கைலேஷ் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான திருமண நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவேளை தில்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு பேரன் கொழும்பு 13 ராமநாதன் பிளாட்டையை சேர்ந்த ஷபிக்ஷன் தன்னுடைய 14th அகவிதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சசிகுமார், அம்மா ராஜகுமாரி, தம்பி கஷ்வின் மற்றும் டிவிஷான், மாமி சசி, சசிகௌரி மற்றும் மாமா சுயேந்திர செல்வம், மச்சாள் அனுஷான், டிலுஷன் மற்றும் மச்சாள் வினுஷா, அம்மம்மா, அப்பம்மா, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கரோலினாலிருந்து சுகந்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்றைய தினம் சித்தியின் இரு மகன்களுக்கு அகவிதினமாம். துஷாந்தன் மற்றும் ருஷிகேஷ் ஆகிய இருவருக்கும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் இனிமையான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு புதுவெளியிலிருந்து பஸ்மா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வணக்கங்களோடு கிரான் ராஜா வந்திருக்கிறாரு. அக்கறை பற்று பப்டிலிருந்து ரிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டுக்கிழப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி அக்கா கலத்துறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜூட் வந்திருக்கிறாங்க. அருண், விவேக், திவான் மற்றும் இஷாரா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து